நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. சக வருடம் 1948, ஆஷாட மாதம் 21ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு, ஜூலை திங்கள் 12ஆம் நாள், இன்று ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 43 நொடி.

நன்றாகாதாகிவிடும். அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறட்பாவின் பொருள், தீய சொற்களின் பொருளால் விளையும் தீமை ஒன்றாயினும் ஒருவனிடம் உண்டானால் அதனால் மற்ற அறங்களாலும் நன்மை விளையாமல் போகும். 128வது குறள் மீண்டும், ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சி நிரல் நேர்களே, நமது நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. ஆறு பத்துக்கு இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமை சிந்தனை மலர், 7:02 செய்தி மலர். செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது தொடர்பாக புதுச்சேரியில் நடைபெற்ற பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு குறித்த தொகுப்பு. 7:25 நலமாய் வாழ அயோடின் உப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை கோலியனூர் கே பி ராஜா குழுவினரின் நாகஸ்வர இசை. நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலி இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:00 இது ரெட்ரோ நேரம். 12:30 பன்னிசை மாலை சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை, 2:40 தாளத்தரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்கள் தவிலில் வழங்கியிருப்பது ரூபக்க தாளம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு. 4:00 ஒய்ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம், எழுதியவர் வெண்ணிராடை மூர்த்தி அவர்கள். இயக்கம் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள், அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 5:00 கிராமிய தென்றல் தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்களின் முதற் பகுதி. 5:30 சிறுவர் பூங்கா புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்ஸ்வை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத் திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 திரையிசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலே, 10:00 ரவிவாசிரி அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் குமார் மர்தூர் அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி தர்வத் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 10:58 பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:00 போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111. பாரத பிரதமரின் மங்கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 ஹாய் சிநேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ரெயின்போ கிட்ஸ். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேர் விருப்பம். 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: missing and the vessel is unable to continue the journey due to an onboard fire and significant engine room damage. Explosions were heard in Keshm Island, Bandar Abbas and Sirik following the attacks. Meanwhile, Iran has closed Strait of Hormuz until further notice. The announcement came after the IRGC claimed it fired a warning shot and stopped the vessel. Food Safety and Standards Authority of India, FSSAI, has issued 9 notices to food business operator Swiggy Instamart following multiple consumer complaints alleging violations under the Food Safety and Standards Act 2006. In a social media post, FSSAI said that the food business operator has been directed to submit a detailed explanation and compliance report, failing which appropriate action. Legal action will be initiated. Consumer complaints allege the supply of expired, spoiled, rotten, contaminated, and otherwise unsafe food products through Swiggy Instamart. The food regulator's notices also raise concerns over incorrect, invalid, or non-existent license numbers and food business entities allegedly operating under names different from those registered with FSSAI. In the FIFA World Cup, England have advanced to the semi-finals, beating Norway 2-1 at Miami Stadium, Florida this morning. Jude Bellingham's brilliant 2-goal display inspired England to come from behind to beat Norway after extra time. In tennis, the 21-year-old Linda Navskova won her maiden Grand Slam title after defeating fellow Czech Karolina Muchová 6-2, 5-7, 6-3 in the Wimbledon women's singles final at Centre Court, London last night. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம் ஆகாஷ்வாணி
2: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: உலகில் சாகாவரம் பெற்றவை நூல்களே என்றார் கதே என்ற அறிஞர். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றார் அதிவீரராம பாண்டியர். கல்வி கற்பதற்குரிய இனிய பருவம் இளமை பருவமாகும். அந்த பருவத்தில் எவ்வளவு கற்க முடியுமோ அவ்வளவு கற்றால் மூளை வளத்தை மூலதனமாக பெறலாம், ஆற்றலை அகச் சொத்தாக சேர்க்கலாம், புலமையின் புதல்வர்களாக ஒளிவீசலாம். வெள்ளத்தால் அடியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவுடைய குறைபடாது. கள்ளொர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி எனும் உள்ளத்தை பொருளிருக்க உலகமெல்லாம் பொருள் தேடி உழல்வதேனோ என்பது விவேக சிந்தாமணியில் இடம்பெற்ற அற்புதமான பாடலாகும். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4 பயனையும் தந்திடும் செல்வம் அருமை கல்வியே ஆகும். ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அந்த பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிற்கும் உதவும் தன்மை கொண்டது என்பார் திருவள்ளுவர். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமா புடைத்து என்பது அவர் தீட்டிய இனிய குரட்பா. திருக்குறளுக்கு இணையான இன்னொரு நீதி நூல் நாலடியார். அதில் ஒரு பாடல், கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமையுடைய கற்பவே நீருடைய பால் உன் குறுகின் தெரிந்து. பாலையும் நீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் உண்ணுகின்ற அன்னத்தைப் போல் நல்ல நூல்களை மட்டும் நாம் தேர்ந்து படிக்க வேண்டும் என்று அந்த நூல் கூறுகின்றது. மனிதனாக இந்த உலகில் பிறப்பது மட்டும் முக்கியமல்ல, மனிதனாகவே இறுதி வரை வாழ்ந்து சிறப்பதுதான் முக்கியம் என்றார் கலீல் ஜிப்ரான். மனிதனை மனிதனாகவே செதுக்குவது படிப்பு. அந்த படிப்புக்கு ஆதாரமாக இருப்பது புத்தகம். 1000 புத்தகங்களை வாசித்தவர் யாரோ அவரை காட்டுங்கள், அவரே என்னுடைய வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகின்றாயா? ஒரு நூலகத்துக்கு செல் என்றார் டெஸ்கார்டஸ் என்ற அறிஞர். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். அறிஞர்களும் வீரர்களும் அப்படி கூறியதன் காரணம் என்ன? துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை விட புத்தகம் வலிமையானது என்பதை உணர்த்தத்தான். பாவேந்தர் ஒரு பாடலில் சொல்லுவார்.

0: நூலைப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி கற்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாதவர் வாழ்வது எப்படி அறம்படி பொருளைப்படி அப்படியே இன்பம்படி இறந்த தமிழ் நான்மறை பிறந்ததென்று சொல்லும்படி என்று படிப்படியாய் அவர் நல்ல பல கருத்துக்களை பொழிந்தார். கருத்தூன்றி படித்தவர்கள்தான் காலத்தின் நெற்றியில் சுடராய் உளர்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கரும் பேரறிஞர் அண்ணாவும் தம் இளம் வயதில் நாள்தோறும் நூலகம் சென்று அது பூட்டப்படும் வரை படித்துவிட்டுத்தான் வெளியேறுவார்களாம். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது 100 சிறை கதவுகள் மூடப்படுகின்றன என்றார் விவேகானந்தர். நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற புதுமொழி இப்போது உருவாகியிருக்கிறது. எனவே எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் உண்ணுவதற்கு நேரம் ஒதுக்கி உண்ணுவதைப் போல் படிப்புக்கும் நேரம் ஒதுக்குவோம். பாரில் சிறந்தவராய் வாழ்ந்திடுவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. தெய்வீக ராகம் தொடக்கமாக ஒலிக்க வரும் குரல் எல்.ஆர். ஈஸ்வரி.

எஸ் ஜெயலட்சுமி அவர்கள் பாடிய ஆழ்வார் பாசுரங்கள். 2:40 தாளத்தரங்கம் எஸ் செல்வமுத்து அவர்கள் தவிழில் வழங்கியிருப்பது ரூபக தாளம். 3:30 சங்கீத சாரல் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

ஒலித்தவை தெய்வீக ராகம். நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், இன்று பிற்பகல் 12:30 பன்னிசை மாலை சேலம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆணி திங்கள் 28 நாள் ஞாயிற்றுக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசெந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ இங்க வாங்க இங்க வாங்க. இந்த தீனி தீனி இந்த பொறுக்குங்க பொறுக்குங்க. அது போறது மாமன் பொண்ணு மயில் போல தெரியுது. ஆமா ஆமா, குடிக்க தண்ணி கொண்டு வரப்போகுது. சரி சரி. கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ கோ

0: என்னப்பா கோழியோட கோழி
1: ஆயிட்ட? வா காத்தமுத்த, வாப்பா வாப்பா.
0: என்னப்பா பண்ணிட்டு இருக்க?
1: கோழிகளுக்கு தீவனம் போட்டுக்கிறேன்பா, கம்பு கேவுரு.
0: ஓஹோ, சரி, கோழிக்கு தீவனம் போடுற. கோழியோட எச்சம்லாம் இருக்குல்ல?
1: ஆமா,
0: அதெல்லாம் ஏதாவது உரமாக்குறியா? என்ன செய்யற நீ?
1: அது என்ன காத்த முத்து, கோழி எச்சத்தெல்லாம் கூட்டி குப்பையில கொட்ட வேண்டியதானே?
0: எப்பா, கோழி எச்சத்துல நிறைய சத்து இருக்குப்பா. விவசாய நிலத்துல அதை கொண்டு போய் போட்டோம்னா நல்ல மகசூல் கிடைக்கும்பா.
1: இது கோழி எச்சத்துல சத்து இருக்குதா? என்னப்பா நீ?
0: எப்பா, உண்மையதான்ப்பா நான் சொல்றேன். கோழி எச்சத்துல தழைச்சத்து ஒரு 5% மேல இருக்குப்பா. மணிச்சத்து ஒரு 2.5-3% இருக்குப்பா. சாம்பல் சத்து ஒரு 2% மேல இருக்குப்பா.
1: என்னப்பா, இத்தனை வருஷமா நானு அந்த எச்சத்தெல்லாம் கூட்டி கூட்டி குப்பையிலே கூட்டினுக்கிறேன் நானு.
0: அப்பா, இது போக இன்னொன்னு சொல்றேங்கப்பா, கால்சியம் சத்து கிட்டத்தட்ட 4.5%-8% வரைக்கும் இருக்குப்பா. தாமிரம், துத்தநாகம், இரும்பு, மேங்கனீசு, இது மாதிரி சத்துக்களும் கோழி எச்சத்துல இருக்குப்பா.
1: அட, என்னப்பா இது இவ்வளவு சத்துக்கள் இருக்குது நமக்கு இன்னைக்குதான் தெரியுது.
0: அப்பா, இதெல்லாம் போக நுணுக்கமான ஒரு சத்து, அந்த செல்லுலோஸ் நம்ம சொல்றோம் இல்லையா?
1: செல்லுலோஸ்.
0: ஆமா, அதாவது அந்த செல்லுலோஸ் தான் நம்ம வந்து ஆடு மாடு எல்லாம் சாப்பிடுறது இல்ல, எல்லாம் அதுல கிடைக்கக்கூடிய ஒரு சத்து.
1: சரி சரி,
0: அது கூட கோழி எச்சத்துல இருக்குதுப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப இந்த கோழி எச்சத்தெல்லாம் உரமாக்கி லாபம் அடையலான்னு சொல்ற?
0: ஆமாப்பா, எவ்வளவோ பேரு இந்த வெர்மி கம்போஸ்ட் சொல்றோம் இல்லையா, என்னது மண்புழு உரம்,
1: ஆமா,
0: அது மாதிரி கோழி எச்சத்தையும் உரமாக்குறாங்கப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, அப்ப இந்த மக்கிய கோழி எரு எப்படி தயாரிக்கலாம், அத பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: எப்பா, கோழி கழிவுகளை நாம சேகரிச்சு வச்சுக்கணும்.
1: சரி,
0: அன்றாடம் நம்ம அதை சேகரிச்சு வச்சோம்னா ஒரு வாரத்துல கொஞ்சம் அதிகமா நமக்கு கிடைச்சிடும். அப்புறம் அதை மக்குவதற்கு ஏதுவான ஒரு கரிமம் அல்லது தழைச்சத்து,
1: ஓஹோ,
0: 2 சென்டிமீட்டருக்கு குறைவாக வெட்டப்பட்ட வைக்கோல், இது மூணுத்தையும் நல்லா கலந்துக்கணும்பா.
1: சரி சரி சரி,
0: 1 டன் இது மாதிரி சேர்த்த பிறகு அது கூட 1.5 கிலோ சிப்பி காளான்.
1: ஓஹோ,
0: இது கணக்கு.

0: டன்னு முடியல, 100 கிலோ தான் இருக்குன்னா 100 கிலோவுக்கு தகுந்த மாதிரி சிப்பிக்காளனையும் நீ குறைச்சிக்கணும். ஒரு டன்னுக்கு 1.5 கிலோ சிப்பிக்காளம்,
1: சரி,
0: இந்த மாதிரி அதை சேர்த்து 40-50% வரைக்கும் ஈரப்பதம் இருக்குமாறு கொஞ்சம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா குழ குழன்னு வச்சுக்கணும்பா. 15 நாளைக்கு ஒரு முறை நாம அதுக்கு பிறகு தண்ணி தெளிக்கணும்.
1: ஓஹோ,
0: 21, 35, 42வது நாளில் நல்லா கிளறி விடணும்பா.
1: சரி,
0: இப்ப இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும்னா, 50வது நாளில் கோழி பண்ணை கழிவு கலந்த வைக்கோல் கலவை,
1: ஓஹோ,
0: இதுதான் முழுமையான மக்கிய உரமா கிடைச்சிடும்பா. இத ஒரு பாக்கெட்ல போட்டு 1 கிலோ 25 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்கப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா.
1: காத்தமுத்த, அப்ப கோழி பண்ணை வச்சிருக்கலாம், இது ஒரு பெரிய லாபம்னு சொல்லு.
0: ஆமாப்பா, கோழி பண்ணையா இருக்குன்னா அங்க நிறைய அவங்களுக்கு கோழி எச்சம் கிடைக்கும்.
1: ஆமா,
0: அதுல இருந்து அவங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஒரு உரத்தை தயார் பண்ணலாம். 5-25 கிலோ கொண்ட பொட்டலமா வியாபார நோக்கத்துல கோழி எருவை அவங்க தயார் பண்ணி விக்கலாம்பா.
1: ஓஹோ, அப்ப என் வீட்டுல ஒரு 10-15 கோழி இருக்குதே, எரு அதிகமா கிடைக்குமா இல்ல?
0: உன்னை பொறுத்த அளவுக்கு வந்து நீ பெரிய அளவுல செய்யணும்னு அவசியம் இல்ல. நீ கோழி அருவா நீ 50 நாள் மக்க வச்சுதான் போடணுங்கிற அவசியமும் இல்ல. நீ நேரடியாவே உன்னுடைய கோழியோடைய அந்த எச்சங்களை வயல்ல கொண்டு போய் போடலாம்.
1: ஓஹோ,
0: ஆமா,
1: அப்படியே எச்சத்தை அன்னைக்கே கூட்டி அப்படியே போடலாமா?
0: தாராளமா போடலாம்ப்பா. அந்த மாதிரி நீ போடும் போது அந்த வயலுக்கு தேவையான சத்துக்கள் அதுல இருந்து கிடைச்சிடும்பா. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த கோழி எச்சத்தை மீன்களுக்கு உணவா கொடுக்கறாங்க.
1: ஒரு பண்ணை கூட்டம் மாதிரி வெட்டிக்கிட்டு அதுல கோழி விளக்குறது அந்த கோழியோட எச்சம் எச்சமே அப்படியே டக்குன்னு தண்ணியில விழுந்துரும் மீன்களுக்கும் உணவாகவும் ஆச்சு மிச்ச மீதி இருக்கிறது தண்ணியில கரைஞ்சு அந்த தண்ணியை நம்ம விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தணும்னா விவசாய நிலமும் நல்லா மகசூல் கொடுக்கும்.
0: ஆமா ஆமாப்பா, இந்த மாதிரி பல வகையில நாம கோழி எச்சத்தை பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்து ஒரு தெரியாத விஷயத்த சொல்லிக்கிறப்ப, நீ எனக்கு நீ சொன்ன மாதிரியே என் வீட்டுல இருக்கிற கோழி போடுற அந்த எச்சத்தெல்லாம் நல்லா கூட்டிய மக்கிய கோழி எருவாக நான் மாத்தி என்னுடைய நிலத்துக்கும் சரி, இதன் மூலமா கோழியும் அதிகரிச்சு ஒரு பெரிய பண்ணையை உருவாக்கிய அதன் மூலமா நல்ல வருமானம் பாக்குறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, கருத்தமுத்த உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன்.
1: சரி சரி,
0: எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீ இதுல செய்ப்பா.
1: சரிப்பா சரிப்பா.
0: சரி, நான் போயிட்டு வரட்டுமா?
1: ஆ, பார்த்து போயிட்டு வா காத்தமுத்த. ஆமா, என்ன நம்ம ஊர்ல ரேடியோ பாடுத? நண்பா, குப்பம் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழான்னு சொன்னா மறந்து போயிட்டேன் பாரு. சரி சரி சரி, விசேஷத்துக்கு கிளம்ப வேண்டிதான். சரி, இந்த தீவனங்கள்லாம் பொறுக்கிட்டு இருங்க, நான் போய் மொய் வச்சுட்டேன் சாப்பிட்டு வந்துடுறேன். லட்சுமியா, லட்சுமியா,
2: என்னங்க?
1: மஞ்சள் நீராட்டு விழாக்கு போனோம், சைக்கிளை தொடச்சி வைமா, சட்டு புட்டுன்னு கிளம்புமா.
2: சரிங்க.

மக்கிய கோழி எரு தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். ஒலிபரப்பான நிகழ்ச்சியில் உள்ளவர்களுக்கான செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பொருளாதாரம், சுற்றுச்சூழல் போன்ற அம்சங்களில் கவனம் செலுத்துவதுடன் இந்தியா தனது கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த பயணத்தின் போது அளிக்கப்பட்ட சிறப்பான அன்பிற்காக நியூசிலாந்து பிரதமர் திரு லக்சன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்திய பிரதமர் மேற்கொண்ட இந்த பயணம் இந்த இரு நாடுகளின் உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உத்திசார் ஒத்துழைப்பு, வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, கல்வி, கலாச்சாரம், விளையாட்டு, மக்கள் தொடர்பு போன்ற துறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய உத்வேகம் போன்றவை இவ்விரு நாடுகளின் நட்புறவு மேலும் வலுவடைந்து வருவதை எடுத்து காட்டும் வகையில் அமைந்துள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் காரணமாக பொருளாதாரம், தொழில்துறை, சுற்றுலா, வேலைவாய்ப்பு ஆகியவை உத்வேகம் பெறும் என்று கூறினார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் ரயில்வே திட்ட பணிகளுக்காக மத்திய அரசு கடந்த நிதியாண்டில் 8,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநிலம் முழுவதும் 75 ரயில் நிலையங்கள் மத்திய அரசின் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். பத்திரப்பதிவு துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளின் நிலை குறித்து அவர் ஆய்வு செய்தார். பத்திரப்பதிவுத்துறையில் ஆன்லைன் நடைமுறை பின்பற்றப்படுவதால் அதிகாரிகளின் கையெழுத்திட ஆவணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் என்று திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். தமிழகத்தில் தற்போது நேர்மையான ஆட்சி நடைபெற்று வருவதாக மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் ஒருங்கிணைந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மாணிக்கம் தாக்கூர் கூறினார். இலவச வேட்டி சேலை உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பாக கூட்டுறவு நெசவாளர் சங்கங்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது பொதுமக்களுக்கு வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்கான 80 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை கூட்டுறவு சங்கங்களுக்கு விடுவிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.

0: இருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். செந்தூரப்பூவே என்ற பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது 1988 ஆண்டு அவருக்கு வழங்கப்பட்டது.

4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய், கேரளம், கர்நாடகா, ஆந்திரப்பிரதேசம், தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் இசை ரசிகர்களுக்கும் திரையுலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், திரைத்துறையில் தனித்துவமான குரலால் பல தலைமுறைகளின் மனதை வென்ற பழம்பெரும் பின்னணி பாடகி என்றும், அவரது மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், 60 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈடு இணையற்ற இசை பாரம்பரியத்தின் மூலம் காலத்தால் அழியாத குரலால் அனைத்து தலைமுறையினரின் மனதில் இடம் பிடித்தவர் என்று தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தென்னிந்திய திரையுலக இசை ரசிகர்களின் இதயத்தில் தனது இனிமையான குரலால் நீங்காத இடம் பிடித்து முத்திரை பதித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் வெளியிட்டுள்ள பதிவில், ஜானகி அவர்களின் மறைவு இசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற திரைப்பட பாடகியின் மறைவு வருத்தமளிப்பதாக உள்ளது என்று கூறியுள்ளார். ஸ்விக்கி நிறுவனத்தின் செயல்பாடுகள் மீதான வாடிக்கையாளர்களின் புகார்களை அடுத்து, இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலை ஆணையம் அந்நிறுவனத்திற்கு நோட்டீஸ் வழங்கியுள்ளது. சமூக வலைதளத்தில் அந்த ஆணையம் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்குமாறு அந்நிறுவனத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும், விதிமுறைகளை பின்பற்ற தவறும் பட்சத்தில் அந்நிறுவனத்தின் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 தினங்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால், அடுத்த 2 தினங்களுக்கு அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணைப் பகுதியில் செல்லும் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெயினில் நிலவி வரும் கடும் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். சீனாவில் பாவி சூறாவளி காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து 600,000+ அதிகமான மக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதாவை ஆய்வு செய்வதற்காக 9 உறுப்பினர்கள் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. தனிநபர் வருமானத்தில்

0: சிக்கிம் மாநிலம் நாட்டின் முன்னணி மாநிலமாக மீண்டும் உருவெடுத்துள்ளதாக அண்மையில் வெளியிடப்பட்ட ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆயுதப்படை வளாகத்தில் பருவமழை பேரிடர் காலங்களில் மீட்பு மற்றும் அவசர கால பணிகளில் காவலர்கள் திறம்பட செயல்படுவது குறித்த சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்படுவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் மண்டல அலுவலகம் தெரிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே உள்ள மோசூர் ரயில்வே கேட் பழுதானதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விளையாட்டுச் செய்தி. இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இதையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் ஸ்கோர் 285 ரன். திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதியில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று தொடங்கியது. இந்த போட்டியில் 19 அணிகள் பங்கேற்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியுடன் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டும் வகையில் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவுத்துறையில் மக்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறியுள்ளார். பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஜானகி மைசூருவில் காலமானார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. 36 நொடி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள்.
4: வணக்கம் நேயர்களே. உணவு சங்கிலியின் வெவ்வேறு படிநிலைகளில் உள்ள பல்வேறு உயிரிகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு எவ்வாறு உதவுகின்றன என்பதையும், அவைகளின் வாழ்நிலை பாதிக்கப்பட்டால் அதனால் சுற்றுச்சூழல் எவ்வாறு பாதிக்கப்படுகிறது என்பதையும் பார்க்கலாம். உணவுச் சங்கிலியின் இரண்டாம் படிநிலையான நுகர்வோர்களில் முதல் கண்ணியாக இருப்பவை பூச்சிகள். பூச்சிகள் தாவரங்களுடன் கொள்ளும் உறவு முறைகள் வாழ்வின் ஒரு முக்கியமான அம்சமாகும். இது தாவரங்கள் மற்றும் பூச்சிகளின் பரிணாம பாதையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. பல்லுயிரியலை பராமரிக்கவும் சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் விவசாய அமைப்புகளை நிலையான முறையில் நிர்வகிக்கவும் இந்த உறவுகளை புரிந்து கொள்வது அவசியம். பூச்சிகளும் தாவரங்களும் மில்லியன் கணக்கான நூற்றாண்டுகளாக இணைந்து வாழ்ந்து பரிணமித்து வருகின்றன. இவை இரண்டுக்குமான உறவு முறை சிக்கலானது. பரஸ்பர பரிமாற்ற வாழ்க்கை, எதிர்ப்பு உறவு வாழ்க்கை மற்றும் கூட்டு வாழ்க்கை என 3 வித உறவுகளில் தாவரங்களும் பூச்சிகளும் இயங்கி வருகின்றன. பரஸ்பர பரிமாற்றம் என்பது இரு உயிரினங்களும் பயனடையும் தொடர்புகளை குறிக்கும். இதில் மிக பிரபலமானது மகரந்த சேர்க்கையாகும். பூச்சிகள் தமது வாழ்வு முறையின் பகுதியாக தேன் அல்லது மகரந்தத்தை சேகரிக்க தாவரங்களை நாடுகின்றன. அவ்வாறு சேமிப்பதன் மூலம் ஒரு பூவிலிருந்து மற்றொரு பூவிற்கு மகரந்தத்தை பரிமாறுகின்றன. பூக்களிடமிருந்து பூச்சிகளுக்கு தேன் கிடைக்கிறது. பூச்சிகளினால் தாவரங்களுக்கு இடையிலான மகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது. இவ்வாறு இரண்டு உயிரினங்களும் பயனடைகின்றன. ஓர் உயிரினம் மற்றொரு உயிரினத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தி அதன் மூலம் பயனடைவது எதிர்ப்பு உறவு ஆகும். உதாரணமாக, வெட்டுக்கிளிகள், கம்பளிப்பூச்சிகள் போன்ற தாவர உண்ணிகள் தாவர திசுக்களை உணவாக உட்கொள்கின்றன. வெள்ளை ஈ போன்ற உயிரினங்கள் தாவர சாற்றை உண்பதன் மூலம் நோய் கிருமிகளை பரப்புகின்றன. இவை அனைத்துமே தாவரங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எதிர்ப்பு உறவு ஆகும். சில தாவரங்களும் பூச்சிகளை உணவாக கொள்கின்றன. இதுவும் ஓர் எதிர்ப்பு உறவே ஆகும். கூட்டு வாழ்க்கை தொடர்பில் ஓர் உயிரினம் மட்டும் பயனடைகிறது, ஆனால் மற்ற உயிரினம் எந்த பயனும் அடையாது அல்லது எந்தவிதமான பாதிப்பிற்கும் உள்ளாகாது. உதாரணமாக, தாவரங்களில் காணப்படும் இடைவெளிகள் அல்லது பொந்துகளில் வண்டுகள் மற்றும் எறும்புகள் போன்றவை கூடுகளை கட்டுகின்றன. அவற்றில் அவை பாதுகாப்பாக வாழ்ந்து

0: இனப்பெருக்கமும் செய்கின்றன. இதன் மூலம் பூச்சிகள் தாவரங்கள் மூலம் பயனடைகின்றன. ஆனால் தாவரங்கள் எந்த பாதிப்பிற்கும் உள்ளாவதில்லை. இது கூட்டு வாழ்க்கை தொடர்பிற்கு சிறந்த உதாரணமாகும். பூச்சிகள் மற்றும் தாவரங்களுக்கு இடையிலான தொடர்புகள் இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் விவசாயம் இரண்டிற்கும் குறிப்பிடத்தக்க தாக்கங்களை கொண்டுள்ளன. இயற்கை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் இந்த உறவுகள் பல்லுயிர் உணவு வலைகள் மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சியை பாதிக்கின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7 மணி. புதுவை புதுமையில் தொடக்கமாக வருவது சிந்தனை மலர். அன்பு செலுத்தும் போது மட்டுமே நாம் வாழ்கின்றோம். அன்பு இல்லாத நேரம் அதிக சுமை உடையதாக தெரிகிறது. எனவே அனைவரையும் நேசிக்க அன்பு செலுத்த கற்றுக்கொள்வோம், செயல்படுத்துவோம். நேற்று இது வில்லியம் காங்கிரீவ் அவர்களின் சிந்தனை.
3: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சரல்.
4: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:02. புதுவை புதுமையில் இனி
1: புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். புதுச்சேரியில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது குறித்து பத்திரிகையாளர்களுக்கான ஒருநாள் பயிலரங்கு குறித்த தொகுப்பு இன்றைய மலரில் இடம்பெறுகின்றது.

0: மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் பத்திரிகை தகவல் அலுவலகமும் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறையும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிவது குறித்த ஒருநாள் பயிலரங்கை நேற்று முன்தினம் நடத்தின. புதுச்சேரியை சேர்ந்த பத்திரிகையாளர்களுக்கான இப்பயிலரங்கம் 100 அடி சாலையில் உள்ள ஒரு தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. அன்று காலை நடைபெற்ற தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இப்பயிலரங்கின் நிறைவு விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தார். முன்னதாக இப்பயிலரங்கின் தொடக்க விழாவில் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு வை பழனிசாமி நோக்க உரையாற்றினார். அப்போது
1: தி எலெக்ஷன் பீரியட்ல வி ஹேட் ஒரு வார்த்தாலாப்னு இதுக்கு பேரு இந்தியில. ஆக்சுவலாக ஊடகத்தோட நம்ம அரசினுடைய திட்டங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி செய்யறது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் பிஐபி மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங்ல பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ.

செய்தியை எப்படி பாக்குறது நார்மலாக வந்து ஏபிசின்னு சொல்லுவோம். நீ செய்தியை வந்து உண்மையான ஒரு செய்தி அப்படின்னா அக்யூரேட், பிரீவிட்டி அண்ட் கிளாரிட்டி. அக்யூரேட் கரெக்டாக செய்தி தான் செய்தின்னு சொல்லணும், நெத்தி அடின்னு சொல்லணும் இல்லையா செய்தி. பிரீவிட்டி ஷார்ட் அண்ட் ஸ்வீட். தேர்ட் கிளாரிட்டி, எந்த ஒரு ஆம்பிகுட்டி, எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் செய்தியை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு மூணு கட்டத்துக்குள்ளே நம்ம செய்தியை கொண்டு வந்தோம்னா மிகப்பெரிய ஒரு செய்தி நம்ம வந்து நம்மளுடைய செய்தி அச்சீவ். நான் எல்லா ஊடகவியலாளர்களையும் பேசுறது என்னன்னா, நீங்கள் ஃபீல்டில் வந்து ஒரு வீடியோ ஒரு ஷார்ட் எடுத்து ஒரு வந்து ஷார்ட்டு ஒரு கேப்சூல் பண்ணாலும் சரி, இல்லை பிரிண்ட் மீடியாவில் நீங்கள் ஒரு செய்தி அது எத்தனை லைனாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய செய்தியை அப்படியே உங்களுடைய அச்சில் ஏறிச்சுன்னா தட் இஸ் யுவர் சக்ஸஸ். எவ்வளோ பேர் நம்ம அந்த மாதிரி கரெக்டாக நமக்கு போடுற செய்தியை நம்மளுடைய எடிட்டர் டெஸ்கில் இருக்கிற எடிட்டர் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அந்த செய்தியை போடுவார், அப்படிங்கிறதான் ரியல் டேலண்ட். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர். நம்ம ஒரு செய்தியாளராக இருந்து நம்ம செய்தி எப்படி கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். இரண்டாவது, எங்களுடைய முக்கியமான ஒரு இந்த கூட்டம் நம்ம செய்யறதுக்கு காரணம்னா, செய்தித்தாள எடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் சோசியல் மீடியா எடுத்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய ரெகுலராக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியா எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பிரேக்கிங் நியூஸ் ஆர் சம் சென்சேஷனல் நியூஸ். There is something called development news. வளர்ச்சி செய்திகள். அப்போ அரசு, எந்த அரசால் மாநில அரசாக இருக்கலாம் அது மத்திய அரசாக இருக்கலாம், அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்களை கடைக்கோடி மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மொத்த வேலையும் உங்கள்ட்ட இருக்கு. தட்ஸ் வாட் நாங்கள் ஒரு டிஐபி, நான் ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ இருக்கேன், அதே மாதிரி நம்ம டிஐபி அதனுடைய கவுண்டர் பார்ட் வந்து ஸ்டேட்டில் இருக்காரு, அவர் போய் மக்கள்கிட்ட டைரெக்டாக சேர்றதில்லை, அவர் உங்கள் மூலமாக தான் மக்கள்கிட்ட போய் திட்டங்களை சேர்க்க பார்க்குறாரு. அப்போ நம்ம முடிந்த அளவுக்கு இந்த டெவலப்மெண்ட் நியூஸு ஒரு, அதாவது ஒரு பிரிண்ட் மீடியாவில் ஒரு ஸ்பேஸோ எலக்ட்ரானிக் மீடியாவில் ஒரு டியூரேஷனோ கண்டிப்பாக இடம்பெறணும். திஸ் இஸ் மை ரிக்வஸ்ட். நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவது, நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், கேமராமேன், எல்லாரும் கேமராமேன் நினைக்கிறோம், ஏன்னா செல்போன் இருந்தால் எல்லாருமே கேமராமேன் ஆயிடுறோம், அப்படி இல்லை. கேமரா கேமராமேன், இ கேனாட் பிகம் எ நியூஸ் மேன். ஸோ ஒன்லி நம்ம கரஸ்பாண்டன்ட் ஒன்லி கேன் மேக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபோட்டோகிராஃப் அண்ட் நியூஸ் அவுட் ஆஃப் த ஃபோட்டோகிராஃப். அப்போ ஒரு வீடியோ எடுத்தோமோ அல்லது ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, வாட் இஸ் பிஹைண்ட் தி சீன், த தேர்ட் வியூ ஆர் தேர்ட் பாயிண்ட் ஆர் தேர்ட் ஐ, அது செய்தியாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எல்லாருமே வீடியோ அவங்க வந்து கேன் கிவ் எ சோர்ஸ், பட் அதனுடைய நியூஸ், அதனுடைய செய்தி தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கறது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ செய்தியாளர்கள் வேற, ஃபோட்டோகிராஃபர் வேற, இதில் எந்த ஒரு மாற்று வருதுங்க கிடையாது, அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தொழிலாக கொண்டு இருக்க ஆட்கள். நாலாவது முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இன்றைய உள்ள காலத்தில் நம்ம உண்மையான செய்தியையும் பொய் செய்தியையும் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறதான் என்னுடைய முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா இது ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்ததா, இல்லை செயற்கை நுண்ணறிவில் வந்ததா, உண்மையான ஒரு ஃபோட்டோகிராஃபர்ன்னு தெரியாது. அது மட்டுமல்ல, ஒரு வீடியோ செய்தியோ காணொலியோ அல்லது ஆடியோவோ அல்லது ஒரு செய்தியோ எங்கேயோ நடந்திருக்கும், ஆனால் அது உங்கள் ஊரில் நடந்தது மாதிரியோ உங்கள் பக்கத்தூரில் நடந்த மாதிரி செய்தியை போட முடியும், அல்லது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை கூட நேற்று நடந்த மாதிரி போட முடியும். ரொம்ப ரீசெண்டாக நமக்கு தெரியும், ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பயங்கரமான ஒரு ஃப்ளட் வந்து, அதாவது 100 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ளட் வந்து தாமிரபரணி ரிவரில் நடந்தது. ஒரு 2.5 லட்சம் கனஅடி தண்ணீர் அந்த ரிவரில், அவ்வளோ கொள்ளளவு போகவே முடியாது. ஸோ அதனால் ரயில்வே ஸ்டேஷன்லாம் மூழ்கியே அதை வந்து ரொம்ப நாள், ஒரு 4-5 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள். ஆனால் அதுக்கு அடுத்த வருஷம், தட் இஸ் லாஸ்ட் இயர், அவ்வளோ பெரிய மழை இல்லை, ஆனால் ஒரு ஆடியோ சுற்றி வருது, வீடியோ சுற்றி வருது, நீ இந்த ஊருக்கு வராத அப்படின்னு. அந்த ஆடியோ எப்போ வெள்ளம் வந்து 2024 டிசம்பரில் அப்போ போட்ட ஆடியோ, ஆனால் 2025 டிசம்பரில் சுற்றி வருது. அப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்டு தெரியணும். அப்போ நம்ம செய்தியோட பேக் என்ன நடக்கு, என்ன பேக்ட்ராப், என்ன நடந்தது வரலாறு அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் முக்கியமான ஒரு செய்தியை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருந்தால் கூட இன்னைக்கு தவறான செய்தி எது, இல்லை இது நம்ம பார்க்குற ஒரு செய்தி வந்து சரியான செய்தியா அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான நிறைய வழிகள் இருக்கு. This is age of innovation, age of specialization. நீங்க என்ன பாடத்துல, நீங்க ஒரு செய்தியாளராக இருக்கலாம், ஆனா அந்த செய்தியாளரா நீங்க எந்த ஒரு செய்தியை ஸ்பெஷலைஸ் பண்ண போறீங்க?
ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் ஏஜ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். நீங்க சிறப்பு தகுதி எதுல நீங்க கொண்டு வந்தா மட்டும்தான் இன்னைக்கு அந்த செய்தியாளர் அந்த செய்தியை வந்து சிறப்பாக கொண்டு வருவார். ஒருத்தர் வந்து சட்ட நிபுணர்

0: இருக்க சட்டம் சம்பந்தமான செய்தி கொண்டு வர, சட்டம் சம்பந்தமான செய்தி ஃபுல்லா அவர் அழகா பேசுவார். அவர் எக்ஸ்பர்டைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லீகல் எக்ஸ்பர்ட்டோட அதிகமான நாலேஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கு உள்ள காலத்தில் எல்லா ஸ்டோரியும் நம்ம பண்ண முடியும், நம்ம ஒரு ஃபீல்டுக்கு போயில. அதை தாண்டி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி நீங்கள் பண்ண பழகிக்கங்க. எங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும்னா, அரசு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகளை மக்களிடம், கடைக்கோடி மக்களிடம் கொண்டு செல்லக்கூடிய முக்கிய ஒரு பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள். கண்டிப்பாக அதை தொடர்ந்து செய்யுங்கள்.
1: இவ்விழாவில் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திரு சுரேஷ் ராஜ் பேசும் பொழுது,
2: செயற்கை நுண்ணறிவு மூலம் போலி செய்திகளை கண்டறிதல், இதனுடைய முக்கியத்துவம் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய காலகட்டத்தில் வந்து சரியான தகவலை நம்ம போய் சேர்க்கறதுக்குள்ள மக்கள் மனதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம், அது அவ்வளோ சீக்கிரமாக போய் சேர மாட்டேது. ஆனால் பார்த்தீங்கன்னா தவறான தகவல் வந்து அடுத்தனோடையே போய் ரீச் ஆகிடுது, அது எப்படின்னு தெரில. அதை கவுண்டர் மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ரொம்ப வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து நம்மளோட கெப்பாசிட்டி டெவலப்பிங் டெக்னாலஜி வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆல்வேஸ் இட் கம்ஸ் வித் ட்வின் பிளேட். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தால் ஓகே, நெகட்டிவாக வந்துடுச்சுன்னா அந்த நெகட்டிவ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நாமும் நம்மளை வளர்த்துக்கணும். ஸோ நம்ம சர்வைவல் சஸ்டைனபிலிட்டி ஏற்ற மாதிரி இப்போ நம்ம வளர்த்துக்கிறதுக்கு இந்த அவசியமாக இருக்குது இப்படி இருக்கிறதுல. ஸோ ஏஐ ஓரியன்டட் விஷயங்கள் வந்து சமீப காலமாக எல்லாத்துக்கும் ஏஐன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய எக்ஸாக்டாக என்னென்னா போத் வைஸ் இருக்குது அதில். ஸோ நம்மளை நம்ம கெப்பாசிட்டி டெவலப் பண்ணியிருக்கணும். இந்த டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிற மீடியா பர்சன்ஸ்க்கு சரியான ஒரு கெப்பபிலிட்டி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் தான் இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: தொடக்க விழாவில் புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை செயலர் திரு முகமது அசன் அபித், சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் இயக்குனர் திரு ப. அருண்குமார், கோழிக்கோடு பல்கலைக்கழகத்தின் இதழியல் துறை உதவி பேராசிரியர் திரு ஹபீப் ரகுமான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற பயிலரங்கின் சிறப்பு அமர்வில் இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையத்தின் சென்னை மண்டல அலுவலர் திரு வீரேந்திர சாம்பியால் பேசும் பொழுது, புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கான முக்கிய நெடுஞ்சாலை உள்கட்டமைப்பு திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார்.
3: Via ECR, if someone has to come from Chennai to Puducherry, one has to travel around 160 km. And NHAI is having three projects over there. That starts from Mahabalipuram, Mahabalipuram to Mugyar and Mugyar to Markanam. There are two packages are there of 31 km each. And these two projects are in the advanced stage of construction. More than 70% work has already been completed, and we have anticipated by March 2027 these two projects will be completed. And then Markanam to Puducherry, that has been recently, the foundation stone has been laid by our honorable prime minister on 1st March 2026. So this work is also going to be started by October this year. So once these projects are completed, we will save around 1 to 1.5 hour time. And the other existing route which is available at present, that is via Chengalpatt. From Chennai to, if we have to follow that route to reach Puducherry, then one has to travel around 174 kilometers. So there is a congestion, particularly from Tambaram to up to Tindivanam. So from Chengalpatt to Tindivanam, around 68 kilometers, that we are going to upgrade to 6-lane with service road. So in this calendar year itself, this work will be awarded. So after construction of this particular work, we will save around 1 to 1.5 hour. So actually parallelly at present also various works are going on in this stretch from Chennai to Mudrovail. It's a two level elevated corridor. This two level elevated corridor of 21 kilometer is first in India. So this will ultimately connect to Bangalore Chennai Expressway. For that the work is already in progress, and Bangalore Chennai Expressway also the work is in the advanced stage of completion except one package. Rest of the packages will be completed by October 2026. Then one of the most important corridor from Vilipuram to Nagapattinam. It's around 180 kilometer. In this 180 kilometer, 124 kilometer has already been completed. And from Satnathapuram to Nagapattinam, that work is going on. And Karaikal bypass is also there for 14 kilometer. This work will also be completed by December 2026. So once these works are completed, then from Chennai to Nagapattinam, at present it is 7 to 8 hours. Time is being taken, so we will save around 2 to 2.5 hours.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர்.

0: அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.
1: உண்மையா, பயனுள்ளதா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
2: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூங் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரதீகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர் மற்றும் மின்னணு சாதன உற்பத்தியில் ஹைதராபாத் முக்கிய பங்காற்றி வருவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கு செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர், மின்னணு சாதன உற்பத்தி மற்றும் நவீன உட்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவை இன்றியமையாதது என்று கூறினார். நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு தேவையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான பாடத்திட்டங்கள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செமிகண்டக்டர் உற்பத்தி செய்வதற்கான ஆலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், 3 ஆலைகளில் உற்பத்தி செய்யப்படும் செமிகண்டக்டர் சிப் ஐரோப்பா மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவில் நிலவி வரும் திறன் வாய்ந்த பொறியாளர்களுக்கான பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு தொடர்பான நவீன கருவிகளை 315 பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மொபைல் சாதனங்களின் ஏற்றுமதி 20 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்தார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் சிறுபான்மையினர் கலாச்சார விழாவை தொடங்கி வைத்து அவர் பேசினார். நாட்டின் வளமான கலாச்சாரத்தை பாதுகாப்பதுடன் நீடித்த வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். கல்வி, திறன் மேம்பாடு, தொழில் முனைவு, சந்தை வாய்ப்பு உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் மூலம் சிறுபான்மையின மக்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். நாடு முழுவதும் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு வாழ்வாதார மேம்பாட்டை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தாக்கத்தை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு 1,25,00,000 மரக்கன்றுகளை நடும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மியாவாக்கி காடு வளர்ப்பு முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள வன பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 60,00,000 மரக்கன்றுகளை அம்மாநில வனத்துறை நட திட்டமிட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். பிராந்திய மொழிகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் சட்டக்கல்வியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்த தேசிய மாநாடு புதுதில்லியில் நடைபெற்றது. ஹிந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளில் நீதித்துறை சேவைகளை வழங்குவதற்கு ஏதுவாக சட்டக்கல்வியை மேம்படுத்தும் வகையில் 10 ஆண்டு காலத்திற்கான செயல் திட்டத்தை உருவாக்க

0: ஆக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மத்திய சட்டத்துறை மற்றும் இந்திய பார் கவுன்சில் இணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்திருந்தது. பிரபல திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று மைசூருவில் காலமானார். அவருக்கு வயது 88. மைசூருவில் உள்ள இல்லத்தில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அன்னாரது உடலுக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளார். 17 மொழிகளில் 48,000 அதிகமான திரைப்பட பாடல்களை பாடி ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளார். 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அவரது மறைவிற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லே மேன் ஹூன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மும்பையில் உள்ள அந்நாட்டின் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்து கண்டறியுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்றாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருந்தால் அதற்கு காரணமானவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற விபத்துகள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கை மேலும் தெரிவிக்கிறது. மணிப்பூரில் ஆளுநர் கோப்பை டேக்வாண்டோ போட்டியை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னாம் கேம்சந்த் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். இம்பாலில் உள்ள குமன் லம்பாக் உள்ளரங்க விளையாட்டு அரங்கில் நடைபெறும் இப்போட்டி ஜூலை 15 தேதி வரை நடைபெற உள்ளது. இப்போட்டியில் 29 பிரிவுகளைச் சேர்ந்த மொத்தம் 1141 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய அம்மாநில முதலமைச்சர் 40 மேற்பட்ட சர்வதேச அளவிலான விளையாட்டு வீரர்களை மணிப்பூர் மாநிலம் உருவாக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். திறமையான விளையாட்டு வீரர்களை வளர்ப்பதில் அனைத்து மணிப்பூர் டேக்வாண்டோ சங்கம், அதன் தொழில்நுட்ப அதிகாரிகள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு உணர்வு இந்த வெற்றிக்கு காரணமாக உள்ளது என்று திரு யும்னாம் கேம்சந்த் சிங் கூறினார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், சண்டிகர், ஹரியானா, தில்லி, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், ஒடிசா, திரிபுரா, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரள மாநிலம் வயநாட்டில் உள்ள கல்லாடி பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவு குறித்து ஆய்வு செய்வதற்காக 5 உறுப்பினர் கொண்ட நிபுணர் குழுவை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. புவிசார் விஞ்ஞானி டாக்டர் சி பி ராஜேந்திரன் தலைமையிலான இக்குழு பாதுகாப்பு குறைபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆய்வு செய்து தனது அறிக்கையை 1 காலத்திற்குள் அம்மாநில அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு அனில்குமார் தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதி வழியாக சைப்ரஸ் நாட்டின் கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதற்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் வான் தாக்குதலை நடத்தியது. இது தொடர்பாக அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள செய்தியில் அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணை பகுதி அடுத்த கட்ட அறிவிப்பு வரும் வரை மூடப்படுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இதனிடையே மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரானுடனான சண்டை நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிரித்திகா பிரதீப் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் தனிநபர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இங்கிலாந்திற்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில்

0: இந்தியா 269 ரன் முன்னிலை பெற்று வலுவான நிலையில் உள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடங்கிய இங்கிலாந்து தனது முதல் இன்னிங்ஸில் 170 ரனுக்கு ஆட்டமிழந்தது. இதனையடுத்து தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஆடி வரும் இந்தியா இரண்டாவது நாளான நேற்று ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான சேவைகளை வழங்க முன்வர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். சாதி மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பு மக்களின் மேம்பாட்டை கருத்தில் கொண்டு அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். வியட்நாமில் நேரிட்ட படகு விபத்து குறித்து முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு லீ மின் ஹூன் தெரிவித்துள்ளார். அசாம், மேகாலயா, சிக்கிம், பீகார் மாநிலங்களில் இன்று கனமுதல் அதிக மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பிருத்திகா பிரதீப் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தைராய்டு சம்பந்தப்பட்ட மேலும் பல தகவல்களை பார்ப்போம். மற்ற விட்டமின்கள் வந்து நாம் வந்து சரி செய்ய முடியும் என்று பார்த்தோம். இப்பொழுது வந்து தைராய்டு குறைபாடுகளால் வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு என்ன வித்தியாசம், இதற்கும் மற்ற விட்டமின்களுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து சரியான வேலை செய்யாமல் வரக்கூடிய தொந்தரவுகள் அனைத்தும் பர்மனன்ட் அண்ட் லைஃப் லாங், நம்மளால் வந்து மீண்டும் சரி கட்ட முடியாது, வராமல் தடுக்க தான் முடியும். ஸோ வராமல் தடுக்கணும்னா அவங்களுக்கு வந்து அந்த அயோடின் இந்த தாது உப்பு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. அந்த அயோடின் தாது உப்பு வந்து நம்மளால் ஒரு விட்டமின் மாத்திரை வடிவிலோ அல்லது சத்து டானிக் வழியிலோ வந்து பிறந்த குழந்தை முதல் வயதானவர்கள் அனைவருக்கும் தினமும் தேவைப்படுது. அந்த 150 மைக்ரோகிராம்ன்றது நமக்கு வந்து நம்ம உடம்புல சேர்ந்துகிட்டே இருக்கணும். இது டெய்லி இது சேரது எப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு டெய்லி பெட்ரோல் போடுற மாதிரி அது, இல்லைன்னா டல்லாக நிற்போம். நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ், மைண்ட் அண்ட் பாடி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து டல்லாகிறதுக்கு மிக முக்கியமான அது தைராய்டு ஹார்மோன் தான் முக்கியம். அதுக்கு வந்து இந்த அயோடின் வந்து தினமும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். அதை வந்து மாத்திரை வழிகளோ அல்லது திரவங்கள் வழிகளோ நம்ம வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அனைவரும் வந்து தினமும் உணவில் சேர்க்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து சால்ட் அப்படின்றதால அந்த சால்ட்ல இந்த அயோடினை கலக்கறாங்க. அயோடினை வந்து உலகத்தில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் எங்கெங்கெல்லாம் அந்த உப்பு தயாரிக்கப்படுகிறதோ அந்த உப்பு தயாரித்து அதுக்கப்புறம் வந்து சால்ட் அயோடைசேஷன் பிளான்ட்ஸ்னு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 இடங்கள் அது வந்து செட் பண்ணிருக்காங்க இந்தியாவில். அந்த சால்ட் அயோடைசேஷன் பிளான்ட்டுக்கு போயிட்டு அங்க வந்து இந்த அயோடின் வந்து அந்த சால்ட்டோட மிக்ஸ் பண்ணப்படுது. ஒரு டன்னுக்கு ஒரு கை அளவு தான் அயோடின் தேவைப்படும். கலந்து அந்த கலக்கிறது வந்து யூனிஃபார்மா வேற இருக்கணும். வீட்டில் போய் கிடைக்கிற வரைக்கும் அதனுடைய கண்டென்ட் குறையாம இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும். அயோடைஸ்டு சால்ட்ல வந்து நம்ம என்ன செய்யறோம், பொட்டாசியம் அயோடைட் இல்லைன்னா பொட்டாசியம் அயோடேட், இது ரெண்டு ஏதாவது ஒரு இதை வந்து சேர்க்கிறாங்க. சேர்த்த பிறகு அதனுடைய அளவு பார்த்தீங்கன்னா வீட்டில் உபயோகத்தில் இருக்கும்போது அதில் வந்து நாட் லெஸ் தேன் 15 PPM அப்படின்னு போட்டிருப்பாங்க. அயோடின் கண்டென்ட் வந்து நாட் லெஸ் தேன் 15 PPM பார்த்தீங்கன்னா 15 கீழே இல்லாமல் இருக்கணும். அந்த அயோடின் கண்டென்ட் இருக்கணும். அப்போ தான் அதனுடைய தரம் வாய்ந்த அயோடின் கலந்த உப்பா நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியும். இதை வந்து நம்ம பார்த்து வாங்கணும், அயோடைஸ்டு சால்ட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதில் வந்து ISI முத்திரை மிக முக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அதில் இந்த கண்டென்ட் பத்தின விவரங்கள் தெளிவாக போட்டிருக்கான்னு பார்க்கணும். நாட் லெஸ் தேன் 15 PPM அட் ஹவுஸ் ஹோல்டு வென் இட் ரீச்சஸ் தி ஹவுஸ் ஹோல்டு லெவல், அதாவது வீட்டு உபயோகத்திற்கு சேர்ற வரைக்கும் நமக்கு அது கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இதில் சேர்க்கறதால என்ன ஆகுதுன்னா, இதில் தினமும் எல்லாருக்கும் வந்து கொஞ்சமாவது அந்த அயோடின் கண்டென்ட் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும், எல்லாருக்கும் ஈக்குவலாகவும் கிடைக்குது. இந்த அயோடைஸ்டு சால்ட் வந்து உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1920 வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து கட்டாயமாக்கிட்டு, நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2006 வந்து அயோடின் கலக்காத சால்ட் வந்து இனிமேல் மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்றதுல வந்து சட்டம் இது பண்ணிருக்கோம். ஓரளவு ஒரு 95% மேலே எல்லா இடங்களையும் கிடைக்கும். கல் உப்பும் கிடைச்சிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்க நிறைய பேருக்கு. நிறைய வீட்டில் வந்து சில இடங்களில் வந்து சில ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வீட்டு உபயோகத்துக்கு கூட சில இடங்களில் கல் உப்பு வாங்குவாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த அயோடின் கலந்ததுன்னு தான் போட்டிருக்கும். அயோடின் அவங்க வந்து கலக்காம மார்க்கெட்டுக்கு வராது, கலந்துருக்குன்னு போட்டிருக்கோம். பட் என்ன ஆகும்னா அந்த ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டில் இருக்கிற கண்டென்ட் மிக்சிங் வந்து இந்த கல் உப்பில் வரவே வராது. அப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னா ரேண்டமாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு இடத்துல அதிகமாக, ஒரு இடத்துல குறைவாக இருக்கும், ஒரு இடத்துல இல்லாமே இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த கல் உப்பு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்புறம் சில கடைகளில் வந்து கல் உப்பை தூளாக்கி வைப்பாங்க. ஏன்னா கல் உப்பில் எப்பவுமே அந்த ஈரப்பதம் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும், அதில் வந்து இந்த யூனிஃபார்மிட்டி கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் பெட்டர் வந்து ஃப்ரீ ஃப்ளோ அயோடைஸ்டு சால்ட்டாக நம்ம ப்ரிஃபர் பண்ணி வாங்குறது நல்லது. அது எதுக்காகனா அந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் ஃப்ரீடம் ஃப்ரம் தி பிரிவென்டபிள் பிரெயின் டே.

0: டேமேஜ், ப்ரிவென்டபிள் பிரெயின் டேமேஜ். அதாவது ஒரு நபருக்கு வந்து ஒரு பிரெயின் டேமேஜ், ஒரு வளர்கின்ற குழந்தைக்கு வந்து மூளை பாதிக்கப்பட்டு மூளையினுடைய செயல்திறன் குறைவாக வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா அது பர்மனன்ட் டேமேஜ், சைல்டும் சஃபர் ஆகணும், ஃபேமிலியும் சஃபர் ஆகணும். ஸோ நம்மளுடைய எய்ம் என்னென்னா அயோடின் டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸை முற்றிலுமாக வழிபடக்கூடியது. அதனால தான் இதுக்கு இந்த இதுக்கு பேர் அயோடின் டிஃபிஷியன்சி டிசார்டர்ஸில் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்பெக்ட்ரம், நம்ம பாடியில் சேஞ்சஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துலருந்து பல இடங்களுக்கும் அது வந்து பரவி பல பாகங்கள்லையும் அதனுடைய பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை உண்டாக்கலாம். அதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறது என்பதை மீண்டும் அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர்.

0: இடத்துலேருந்து பல இடங்களுக்கும் அது வந்து பரவி பல பாகங்கள்லையும் அதனுடைய பற்றாக்குறையினால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை உண்டாக்கலாம். அதை நம்ம எப்படி நிவர்த்தி செய்கிறது என்பதை மீண்டும் அடுத்த இதில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் அயோடின் உப்பு குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார், அவரை சுற்றி அவருடைய தோழர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை அவர் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அவங்களும் ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் யாரோ ஒரு ஆள் வேகமாக அங்கே வர்றார். வர்ற வேகத்திலேயே எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர்றார். கேட்குறது உதவி, ஆனால் குரல் வந்து மிரட்டுறது மாதிரி இருக்குது, அதட்டி கேட்குறது மாதிரி இருக்குது. இதை கேட்டதும் அந்த பெரியவர் ஆத்திரப்படலை, ஆனால் அவரை சுற்றி இருந்தவங்க ஆத்திரப்பட்டாங்க. இதை பெரியவர் கவனித்தார், கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னார். வந்தவரை கூப்பிட்டார், அவருக்கு சில பொருள்களை கொடுத்தார். என்னங்க இப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தானே அப்படின்னார். அப்படின்னு அலட்சியமாக அவர் சொல்கிறார். நான் உங்களை நல்ல முறையில் நடத்தினேன்னா அப்படின்னு கேட்குறாரு அவர் மறுபடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிகிட்ருக்கிறாரு. குரலில் வந்து கடுமை குறையில. சுற்றி இருந்தவங்களால் இதை பொறுத்துக்க முடியல, கோபத்தோடு அவரை நோக்கி நெருங்க ஆரம்பித்தாங்க. பெரியவர் அவங்களையெல்லாம் தடுத்து நிறுத்தினார். வந்தவரை வாங்க என்னோட அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனார், வீட்டுக்கு போனார். அங்கே போனதும் இன்னும் சில பொருள்களை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தார். இப்போ திருப்தி தானே, நான் உங்ககிட்ட நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன்னா அப்படின்னார். அவர் முகம் இப்போ தான் கொஞ்சம் மலர்ந்தது. ரொம்ப நன்றி, இறைவன் வந்து உங்கள் குடும்பத்துக்கு எல்லா நன்மைகளையும் செய்வான் அப்படின்னு சொன்னார். இதே வார்த்தைகளை என்னுடைய தோழர்கள்கிட்டே வந்து சொல்லிட்டிங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும், வர முடியுமான்னார். கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் அந்த இடத்துக்கு வந்தார். அதே மாதிரி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். தோழர்கள்லாம் ரொம்ப வியப்போடு பெரியவரை பார்த்தாங்க. அந்த பெரியவர் தான் நபிகள் நாயகம். அவர் சொன்னார், ஒருத்தன் ரொம்ப ஆசையாக ஒரு ஒட்டகத்தை வளர்த்துக்கிட்டு வந்தான். ஒரு நாள் அந்த ஒட்டகம் வந்து கயத்தை அறுத்துக்கிட்டு ஓடி போயிட்டுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க, அதை துரத்திக்கிட்டு ஓடினாங்க. ஒட்டகம் வந்து தாறுமாறாக ஓட ஆரம்பிச்சுது. இந்த சமயத்தில் ஒட்டகத்தை வளர்த்தவன் அங்கே ஓடி வந்தான். நீங்கள் அதை ஒன்றும் செய்ய வேணாம், விட்டுருங்க. அதோடய சுபாவம் எனக்கு நல்லா தெரியும், அதை சுலபமாக என்னோடய வழிக்கு கொண்டுகிட்டு வந்துட முடியும், நான் பார்த்துக்கிறேன், விட்டுருங்கோ அப்படின்னா. எல்லோரும் விலகி போயிட்டாங்க. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கொஞ்சம் புல்லை கையில் எடுத்துக்கிட்டு அந்த ஒட்டகத்தை நெருங்கினான், அவ்வளவு தான். அது ஓடி வந்து இவன் காலடியில் உட்காந்துக்கிட்டது. செல்லமாக அதை அப்படியே தடவி கொடுத்தான், முதுகில் ஏறி உட்காந்துக்கிட்டான். அது பாட்டுக்கு சாதுவாக நடந்து போகுது. இந்த கதையை நபிகள் நாயகம் தம்முடைய தோழர்களுக்கு சொல்கிறார். ஒட்டகத்தை மட்டும் இல்லை, சில மனிதர்களையும் கூட சில விதத்தில் அணுகி தான் அவர்களை வந்து சீர்திருத்த வேண்டியிருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்தினார். இது ஒரு அழகான உளவியல் அணுகுமுறை. சில குடும்ப தலைவர்கள் கூட இந்த ஒட்டகம் மாதிரி நடந்துக்கிறது உண்டு, அப்புறம் அடங்கி போகிறதும் உண்டு. ஒரு குடும்ப தலைவர் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் ஓடி போய் சமாதானம் பண்ணி பார்த்தாங்க. அவர் ஓயறது மாதிரி தெரியல. கடைசியில் அவர் மனைவி வந்தாங்க, நீங்கள் எல்லாம் விலகி போயிடுங்க, அவர் சுபாவம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு எல்லோரும் போயிட்டாங்க. சாயந்தரமாக வந்து பார்க்குறாங்க, அவர் சத்தம் இல்லாமல் ஒரு மூலையில் உட்காந்துருக்கிறார், ரொம்ப சாதுவாக. ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேளை சாப்பாட்டை நிறுத்தினேன், பட்டினி போட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னாங்க அந்த அம்மா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த

நேரம் 7:30. நகர் உலா. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில மதுரை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் திருபுவனம் ஊரை சுற்றிய நகர் உலா செல்ல ரெடியா நேர்களே, வாங்க போலாம். வைகை ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள திருபுவனம் மதுரைக்கு தென்கிழக்கே சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. திருபுவனம் வாரணாசியைப் போலவே புனிதமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் இங்கு வைகை ஆறு வடக்கு நோக்கி திரும்பி பின்னர் கிழக்கு நோக்கி பாய்கிறது. மதுரையை ஆண்ட சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் ஆகியோரால் புஷ்பவனேஸ்வரர் கோவில் போற்றப்பட்டது. இன்னும் உலா போகலாம், பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் டியூட். திருப்பூவனம் என்பது திரிந்து திருபுவனம் என்றாகியது என்றும், பாரிஜாத பூவின் படிமம் சிவலிங்கமாக உள்ளதால் பூவனன் என்று லிங்கம் அழைக்கப்படுவதால் திருப்பூவனம் என்று சொல்லப்படுவதாகவும் கூறுகின்றனர். 36வது திருவிளையாடல் நடைபெற்ற தலம் எலும்பு பூவாக மாறிய தலம் என்றழைக்கப்படுகிறது. மேலும் உலா செல்லலாம் பாடலுக்கு பிறகு.

0: அனிருத் ரவிச்சந்தர் ஜொனிட்டா காந்தி குரல்களில் ஒலித்த பாடலின் படம் வாரிசு. திருப்புவனத்தின் பொருளாதாரம் பெரும்பாலும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது. நெல் இங்கு முக்கிய பயிராகும். மேலும் நிலக்கடலை, கரும்பு, பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், மிளகாய் மற்றும் பருத்தி போன்றவையும் பயிரிடப்படுகின்றன. தோட்டக்கலை, பால் பண்ணை மற்றும் பிற சேவை தொழில்களும் இங்கு உள்ளன. இன்னும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு. பாடலை கேட்கும் முன்
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க.
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடலின் படம் முதல் நீ முடிவும் நீ. திருபுவனத்தின் முக்கிய சுற்றுலாத்தலமாக புஷ்பவனேஸ்வரர் கோவில் கட்டிடக்கலை அழகுக்காக சிறப்பாக சொல்லப்படுது. மதுரைக்கு அருகில் இருப்பதால் மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் பிற இடங்கள், கீழடி அகழ்வாராய்ச்சி தளம், வெட்டங்குடி பறவைகள் சரணாலயம் அருகில் உள்ளன. இவை நம் கண்களுக்கு அழகிய காட்சியை தருவதாய் அமையும் என்பதில் ஐயமில்லை. மேலும் உலா போகலாம் பாடலுக்கு பிறகு.

என்ஜிகே படத்திற்காக ஒலித்த குரல்கள் சித் ஸ்ரீராம், ஸ்ரேய கோஷல். திருபுவனம் பகுதியில் பிரத்யேகமாக நெய்யப்படும் புகழ்பெற்ற புவிசார் குறியீடு பெற்ற பட்டுப்புடவை கைத்தறி தயாரிப்பாகும். பட்டு அதன் பிரகாசமான வண்ணங்கள், மென்மையான தரம் மற்றும் நீண்ட காலம் உழைக்கும் கெட்டியான ஜரிகை வேலைப்பாடுகளுக்கு பெயர் பெற்றது. என்ன நேர்களே, திருபுவனம் ஊரை சுற்றிய நகர்விழா பிடித்ததா? மற்றும் ஒரு நகர்விழாவில் சந்திப்போம்.

0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். அவரின் விருப்பப்படி ஹூண்டியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் ஜானகி அம்மையாரின் உடல் இன்று மாலை 5 மணிக்கு அடக்கம் செய்யப்படும் என அமைச்சர் திரு யதீந்திர சித்தராமையா தெரிவித்துள்ளார். தற்போது அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக மைசூர் மகாராஜா மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளது. சவுத்ஆம்ப்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி T20 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 56 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியாவை வெற்றி கொண்டது. இதன் மூலம் 4-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து தொடரை கைப்பற்றியது. மழை காரணமாக முதல் போட்டியில் எந்த முடிவுமின்றி ஆட்டம் முடிந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:02. தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இன்று உலக காகிதப்பை தினம் கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாமா?

0: ஹரிச்சரன் குரலில் ஒலித்த பாடலின் படம் பைரவா.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: வாழும் சூழலுக்கு ஏற்ப நெகிழி பைகளை தவிர்த்து காகித பைகளை பயன்படுத்த தயாராகிவிட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 12

அதாவது இன்று சர்வதேச காகிதப்பை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. நெகிழி பயன்பாட்டால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அதற்கு மாற்றாக 100% மக்கும் தன்மையுடைய காகிதப்பைகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

கைலாஷ்கர் பத்மலதா குரல்களில் ஒலித்த பாடலின் படம் அரண்மனை 2. ஆயிரத்தி 1852 ஆண்டு பிரான்சிஸ் வோல் என்பவர் காகித பைகளை தயாரிக்க முதல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். 1871 ஆண்டு மார்கரெட் இ நைட் என்பவர் தட்டையான அடிப்பாகம் கொண்ட காகித பைகளை தயாரிக்கும் இயந்திரத்தை உருவாக்கினார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த இந்த மாற்றை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க இந்த தினம் உருவாக்கப்பட்டது. மேலும் தகவல்களை கேட்கலாம் 8:30 மணிக்கு.

தல கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும்.

0: உடனே ஒரு தகவல் வேணும். மூணு பேரை காணோம், தேடிட்டு இருக்கோம். ஒருத்தர் உயரம் கம்மியா இருப்பாரு, தமிழ் ஆளுங்க.
1: நிறைய எஸ்டேட் இருக்கு, தேடி பாருங்க.

பிரதீப் குமார் குரலில் ஒலித்த பாடலின் படம் ஜெய் பீம். தகவல் தளம் தொடர்ந்து 8:30 மணிக்கு கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கார்த்திக் குரலில் ஒலித்த பாடலின் படம் இது கதிர்வேலன் காதல். புதுப்பிக்கத்தக்க வளங்களிலிருந்து தயாரிக்கப்படும் காகித பைகளின் பயன்பாட்டை ஆதரிப்பதும் நிலையான நடைமுறைகளை ஊக்குவிப்பதும் காகித பைகளின் மறுசுழற்சி தன்மையையும் கழிவுகளை குறைப்பதிலும் இயற்கையான வளங்களை பாதுகாப்பதிலும் அவற்றின் பங்கையும் இத்தினம் எடுத்துரைப்பதில் முதன்மையான பங்கு வகிக்கிறது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

நெகிழிப்பைகள் சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக விளங்குவதோடு வனவிலங்குகளுக்கும் சூழல் அமைப்புகளுக்கும் தீங்கு தருவதால் மக்கும் தன்மை கொண்ட காகிதப்பைகள் ஒரு பாதுகாப்பான மாற்றாகும். நீடித்த வள பயன்பாடாக காகிதப்பை உள்ளது. பொறுப்பான வன மேலாண்மையானது காகிதப்பையை ஊக்குவிக்கிறது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்தது மாஸ்டர் படப்பாடல். இரண்டாயிரத்தி 2023 ஆம் ஆண்டில் நெகிழி பைகளுக்கு பதிலாக காகித பைகளை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை மக்களுக்கு உணர வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற வகையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் காகித பைகளை பயன்படுத்த வலியுறுத்தி கருப்பொருள் ஒன்று அறிவிக்கப்பட்டு அதன் நோக்கில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. காகித பைகளை பயன்படுத்த நினைவூட்டும் ஒரு நாளாக இது கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு மிகவும் இது ஏற்றதாக விளங்கக்கூடியது. அதே சமயத்தில் எளிதில் மட்கும் தன்மை கொண்டவையாக இருக்கிறது. இன்னும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

ஒலித்த பாடலின் படம் இமைக்கா நொடிகள். நுகர்வோர் விழிப்புணர்வை ஏற்படுத்த காகித பைகளின் பயன்பாடு மூலம் உலக காகித பை தினம் நீடித்த நுகர்வு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பள்ளிகள், கல்லூரிகள் பல்வேறு இடங்களில் போட்டிகள் மற்றும் பட்டறைகளை நடத்தி வருகின்றன. இந்த நடைமுறை நிலையான வாழ்க்கையை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒரு முக்கியமான படியாகும்.

யுவன் சங்கர் ராஜா குரலில் ஒலித்த பாடலின் படம் லவ் டுடே. என்ன நேர்களே, உலக காகிதப்பை தினம் குறித்த சில தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டதோடு நாம் அனைவரும் காகிதப்பையை பயன்படுத்தலாம் என சபதம் ஏற்போம். மற்றும் ஒரு தகவலோடு அடுத்த தகவல் தளம் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

சித் ஸ்ரீராம் குரலில் ஒலித்த பாடலின் படம் டிக் டிக் டிக். இன்றைய தகவல் தளம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9 மணி. அரங்கிசை.
1: இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் கோலியனூர் கேபி ராஜா குழுவினரின் நாதஸ்வர இசை கேட்கலாம். உடன் தவில் வாசிப்பவர் நெட்டப்பாக்கம் NC ரவீந்திரன் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக கஜவதனா, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஸ்ரீரஞ்சனி ராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோலியனூர் கே பி ராஜா குழுவினரின் நாதசுரேசை. உடன் தவில் வாசிப்பவர் நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் அவர்கள். தொடர்வது மறிவேரே திக்கெவ்வரு, பட்னம் சுப்பிரமணிய இயற்கீர்த்தனை, லதாங்கிராகம் கண்டச்சாப்பு தாளம்.

அரங்கிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டது கோலியனூர் கே பி ராஜா குழுவினரின் நாதஸ்வர இசை. உடன் தவில் வாசித்தவர் நெட்டப்பாக்கம் என் சி ரவீந்திரன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பிரபல பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். ஜானகி அம்மையாரின் மறைவு இசை மற்றும் கலாச்சார உலகிற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மொழிகளில் அம்மையார் பாடிய பாடல்கள்

0: தலைமுறைகளை கடந்து மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றவை என்றும், இணையற்ற நளினத்துடனும் பன்முகத்தன்மையுடனும் அனைத்து உணர்வுகளுடனும் அவர் தனது பாடல்கள் மூலம் உயிர் கொடுத்தவர் என்றும் பிரதமர் தமது பதிவில் புகழாரம் சூட்டியுள்ளார். புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வரும் ஆகஸ்ட் 15 நடைபெறவுள்ள சுதந்திர தின அணிவகுப்பு விழாவில் பங்கேற்கும் பள்ளி குழுக்களை தேர்வு செய்வதற்கான போட்டி இம்மாதம் 24 பிற்பகல் 2:30 உப்பளம் இந்திராகாந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெறவுள்ளது. இந்த தேர்வில் மொத்தம் 28 அணிகள் தேர்வு செய்யப்பட உள்ளது. புதுச்சேரி ஜிப்மரில் 2026-27 கல்வியாண்டிற்கான எம்எஸ்சி நர்சிங் உள்ளிட்ட முதுநிலை படிப்புகளுக்கு வரும் 15 நுழைவுத் தேர்வு நடைபெறவுள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டை www.jipmer.edu.in என்ற இணையதளத்தில் வரும் 15 காலை 8 பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு ஜிப்மர் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி 3வது சீசன் கடந்த 7 தொடங்கியது. நேற்று நடைபெற்ற 8வது லீக் போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி 16 ரன்கள் வித்தியாசத்தில் ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணியை வெற்றி கொண்டது. ஆட்ட நாயகன் விருது 54 ரன்கள் எடுத்த சாகர் திரிவேதிக்கு வழங்கப்பட்டது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினாவும் இங்கிலாந்தும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. புளோரிடாவின் மியாபி மைதானத்தில் இன்று நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் ஹார்வேயை வெற்றி கொண்டது. நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தை வெற்றி கொண்டது. ஸ்பெயினும் பிரான்சும் ஏற்கனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10:58 வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 10:18. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். உங்களது விருப்ப பாடல்களை கேட்க ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் உங்களது விருப்ப பாடல், இடம்பெற்ற திரைப்படம், ஊர் இவற்றை பதிவிடுங்கள். பதிவிட்டு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். தொடக்கமாக நாகர்கோவில் மந்திரமூர்த்தி விரும்பி கேட்ட பாடலின் படம் தேனும் பாலும்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் விரும்பி கேட்ட பாடலின் படம் அஞ்சாத நெஞ்சங்கள்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து வேதாரண்யம் நாலு வேதபதி கே பி ராஜதுரை, தலை ஞாயிறு ராஜா முகமது, சென்னை மேலப்பேடு தயாளன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் காதல் ஓவியம்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து நன்னிலம் நாராயணன், கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் நிலவே நீ சாட்சி.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, பரத் இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் சிரித்து வாழ வேண்டும்.

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய்குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விரும்பி கேட்ட பாடலின் படம் நீங்கள் கேட்டவை.

தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா அந்தான

முகநூல் வழி நேயர் விருப்பத்தில் அடுத்து அண்ணாத்த படப்பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி குளம், ஏகேடி திரு ஆர் கோகிலா, ஆர் பிரசன்னா, பெங்களூர் ராஜராஜேஸ்வரி நகர் ஆர் ஹேமப்ரியா, துருவா ரவிக்குமார், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், துர்காபூர் முகேஷ், ஷீட்டல் காஷ்யப், சோனு சுரேஷ், ஹீராமணி வர்மா, அன்பழகன், சென்னை சிவராம் நாகராஜன், இவர்கள் விரும்பி கேட்ட பாடல்களை ஒலிபரப்ப இயலாததால் பொதுவான ஒரு பாடல் இதோ.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். வியட்நாமின் ஃபுகுவக் தீவு அருகே ஏற்பட்ட படகு விபத்தில் 15 இந்தியர்கள் பலியாகினர். இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்த வியட்நாம் பிரதமர் திரு லீ மின் ஹூன் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மையாரின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் மைசூரில் உள்ள ஹூண்டி அருகே அவரது பண்ணை வீட்டில் அடக்கம் செய்யப்படும் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அறிவித்துள்ளார். பல நுகர்வோர்களின் புகார்களை தொடர்ந்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டுக்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையமான FSSAI 9 நோட்டீஸ்களை அனுப்பியுள்ளது. அந்நிறுவனம் விரிவான விளக்கத்தையும் அறிக்கையையும் சமர்ப்பிக்குமாறு FSSAI அறிவுறுத்தியுள்ளது. தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவின் லா கைராவில் கடந்த June 24 அன்று ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4,300 அதிகமாக உயர்ந்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 16,740 ஆகும். சுமார் 18,437 பேர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 17,900 மேற்பட்டோர் தங்கள் வீடுகளை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 296 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிவாரண நிதியை திரட்டுவதற்கான அவசர வேண்டுகோளை ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ளது. புதுச்சேரி அரசின் போக்குவரத்து துறை போக்குவரத்து விதி மீறல்களுக்கான உயர்த்தப்பட்ட அபராத தொகையினை அறிவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவேறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
0: தொடர்வது போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 பாரத பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் முரட்டுக்காலை படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் இளையராஜா.

0: மனசு பாடாதோ. உள்வர சந்து பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதியும் வந்தாச்சு. காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: நேரம் 12:15:16. இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி. இன்றைய இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்கள் சிலவற்றை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் மௌனராகம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை இசை இளையராஜா.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம். வறுமையின் நிறம் சிகப்பு படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன்.

0: Mario. Tananana, tananana, tananana. ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலக

இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக வருகிறது. உன் கண்ணில் நீர் வழிந்தாள் படப்பாடல். இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். இசை இளையராஜா.

0: நேயர்கள் இதுவரை இது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30.
1: एक प्रकार से पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: நேயர்கள் இதுவரை பன்னிசை மாலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் சேலம் எஸ் ஜெயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனி தொடர்வது தமிழர் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டுக்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டியோவுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். அங்கிருந்து ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸுடன் ஆலோசனை நடத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியா தொழிலதிபர்கள் மாநாட்டிலும் அவர் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற திரு நரேந்திர மோடி அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்திய பெருங்கடல் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, செஷல்ஸ் மற்றும் இந்தோனேஷியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணம் மேற்கொண்டது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவி இருப்பதாக கூறினார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என்றும் அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். 1938 ஏப்ரல் 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார். 4 தேசிய விருதுகள், தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் உட்பட 33 விருதுகளை அவர் பெற்றுள்ளார். எஸ் ஜானகியின் ஏராளமான பாடல்கள் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ளன.
2: பெருமதிப்பிற்குரிய

0: எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் எஸ் ஜானகியின் மறைவு இசை உலகிற்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வுபூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார். எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசை உலகிற்கு பேரிழப்பு என்று இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
1: பெருமதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மா அவர்கள், காலமான செய்தி கேட்டு மிகவும் துக்கமடைந்தேன். மிகவும் அதிர்ச்சிகரமான செய்தியாக எனக்கு இருந்தது. தன்னுடைய சொந்த வாழ்வில் எத்தனையோ தாங்க முடியாத துக்கங்களை, தாங்க முடியாத நிகழ்வுகளை தாங்கி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். ஜானகி அம்மா அவர்கள் தன்னுடைய திறமையில் யாருக்கும் சளைத்தவர்கள் இல்லை என்பது ஒவ்வொரு பாடலிலும் நிரூபித்துக் கொண்டே வந்திருக்கிறார். மிகவும் கடினமான உழைப்பாளி, சிறந்த கம்போசர், சிறந்த பாடல்களை, பஜன் சாங்களை நிறைய எழுதியிருக்கிறார். அவருடைய இழப்பு இந்திய திரைப்பட சங்கீத உலகத்திற்கு ஒரு பெரிய இழப்பு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் 6 மாதங்கள் வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரி சட்டத்திற்கு உட்பட்டு வருங்கால வைப்பு நிதி வைத்துள்ள நிறுவனங்கள் இத்திட்டத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக மண்டல அலுவலகத்தில் நிறுவனங்கள் மின் அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 இந்தியர்கள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு இந்தியர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அந்நாட்டிற்கு தேவையில்லாத பயணத்தை தவிர்க்குமாறும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை சீரடைந்துள்ளதை அடுத்து அந்நாட்டிற்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் திரும்பப் பெறுவதாக வெளியுறவு அமைச்சகம் அறிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் நேரிட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9 அதிகரித்துள்ளது. கடந்த 8 அப்பகுதியில் உள்ள மாநகர நிர்வாக கட்டிடம் மீது குப்பைகள் சரிந்து இந்த விபத்து ஏற்பட்டது. இந்த கட்டிடத்தில் 23 பேர் சிக்கியதையடுத்து இந்திய ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த கட்டிடத்தில் இருந்து 14 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். கத்தாரின் முன்னாள் அரசர் அமீர் ஷேக் ஹமத் பின் காலிஃபா இன்று காலமானார். அவருக்கு வயது 74. 18 கத்தார் நாட்டின் அரசராக இருந்த அவர் கடந்த 2013 தமது பதவியை அவரது மகனுக்கு வழங்கினார். அவரது பதவிக்காலத்தில் கத்தார் நாடு எரிசக்தி உற்பத்தியில் உலகிலேயே முன்னணி நாடாக விளங்கியது. அவரது காலத்தில்தான் அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தொடங்கப்பட்டது. பவி புயல் கிழக்கு சீனாவின் டைசு பகுதியில் கரையை கடந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 20,00,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். முன்னதாக ஜப்பானின் தெற்கு சகிஷிமா தீவு மற்றும் வடக்கு தைவானை ஒட்டிய பகுதியில் இந்த புயல் கரையை கடந்தது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய இந்த புயலால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் பிலிப்பீன்ஸில் பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் கனமழை காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. காலிறுதி ஆட்டங்களில் அர்ஜென்டினா 3-1 என்ற கோல் கணக்கில் சுவிட்சர்லாந்தையும், இங்கிலாந்து 2-1 என்ற கோல் கணக்கில் நார்வேயையும் வென்றன. வரும் புதன்கிழமை நள்ளிரவு

0: அணி 12:30 டலாஸில் நடைபெறும் முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் பிரான்ஸ் ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. வியாழக்கிழமை நள்ளிரவு மணி 12:30 அட்லாண்டாவில் நடைபெறும் இரண்டாவது அரையிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிலாந்தை எதிர்த்து விளையாடுகிறது. லண்டனில் லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள் இரண்டாம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்திருந்தது. இந்தியா தற்போது 269 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 285 ரன்னும் இங்கிலாந்து 170 ரன்னும் எடுத்துள்ளன. மூன்றாவது நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. சீனாவின் ஹைகோவில் நடைபெற்ற 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஆடவர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்கு முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூருவில் நடைபெறவுள்ளது. நிறுவனங்கள் வருங்கால வைப்பு நிதி குறித்த தகவல்களை வெளியிடுவது தொடர்பாக ஒருமுறை விலக்கு அளிக்கும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஏமன் நாட்டிற்கு இந்தியர்கள் செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் திரும்பப் பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா, இங்கிலாந்து அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:13.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: அவன் தன் தாயிடம் கூட அதிகமாக பழகியதில்லை. ஆனால் இப்பொழுது அவனுக்கு அறிவு தெளிய தெளிய அவன் தன் தாயை ஆர்வத்தோடு கவனிக்க ஆரம்பித்தான். அவள் உயரமாக இருந்தாள், எனினும் ஓரளவு கூணி போயிருந்தாள். ஓயாத உழைப்பினாலும் கணவனின் அடி உதைகளாலும் உடைந்து கலகலத்து போன அவளது உடம்பு அறவமே செய்யாமல் ஒரு பக்கமாக சாய்ந்தே நடமாடியது. எதனோடாவது மோதி விடுவோமோ என்று அஞ்சி நடப்பதைப் போல தோன்றியது. அகன்று நீள வட்டமாக இருந்த அவளது முகம் உப்பியதாய் சுருக்கம் கண்டு போயிருந்தது. அந்த முகத்தில் குடியிருப்பில் உள்ள பெரும்பான்மையான பெண்களுக்கு இருப்பது போலவே பய பீதியும் சோகமும் தோய்ந்து படிந்த இரண்ட இரு கண்கள் ஒளி செய்து கொண்டிருந்தன. அவளது வலது புருவத்திற்கு மேலாக ஒரு ஆழமான வடு தெரிந்தது. அந்த வடுவினால் அவளது புருவம் ஓரளவு உயர்ந்து போயிருந்தது. இதனால் அவளது வலது செவியும் இடது செவியை விட ஓரளவு உயர்ந்து போய்விட்டது போல் பிரமை தட்டியது. இதனால் அவள் எப்பொழுதுமே ஒரு பயங்கர செய்தியை கேட்டு அஞ்சுவது போல தோன்றியது. அவளது அடர்ந்த கரிய கூந்தலில் ஒன்றிரண்டு நரைமயிர்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அவள் இதமும் சோகமும் பணிவுமே உருவாக இருந்தாள். அவளது கன்னங்களின் வழியே கண்ணீர் மெதுவாக வழிந்து சொட்டிக் கொண்டிருந்தது. அழாதே என்று அவளது மகன் அமைதியாக சொன்னான். எனக்கு இன்னும் கொஞ்சம் குடிக்க கொண்டா, உனக்கு நான் கொஞ்சம் ஐஸ் போட்டு தண்ணீர் கொண்டு வருகிறேன். ஆனால் அவள் திரும்பி வருவதற்குள்ளாக அவன் நன்றாக தூங்கி போய்விட்டான். அவள் அவனையே ஒரு நிமிஷம் குனிந்து பார்த்தாள். அவளது கையில் இருந்த குவளை நடுங்கியது. அதனால் தண்ணீரில் கிடந்த ஐஸ் துண்டுகள் குவளையோடு மோதி ஓசை உண்டாக்கின. பிறகு அவள் குவளையை மேஜி மீது வைத்துவிட்டு சுவரில் இருந்த தெய்வ விக்கிரகங்களை நோக்கி முழங்காலிட்டு அமைதியாக பிரார்த்தனை செய்ய தொடங்கிவிட்டாள். ஜன்னலுக்கு வெளியே குடிக்காரர்களின் கும்மாளம் ஒலித்து மோதிக்கொண்டிருந்தது. இலையுதிர்கால இரவின் இருளையும் குளிரையும் பிளந்து கொண்டு ஒரு ஹார்மோனியம் எங்கோ ஏங்கி ஒலித்து கொண்டிருந்தது. யாரோ உரத்த முரட்டு குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள். யாரோ வாய்க்கு வந்தபடி சரமாரியாக ஆபாசமாக வைத்து தீர்த்தார்கள். எரிச்சலும் களைப்பும் நிறைந்த பெண் பிள்ளைகளின் உரத்த குரல்கள் இடையிடையே ஒலித்து கொண்டிருந்தன. உலாசாவின் அந்த சின்ன குடிலில் வாழ்க்கை அமைதியாக முன்னைவிட ஒழுக்கமாக ஓடிக்கொண்டிருந்தது. மற்ற வீடுகளில் உள்ள வாழ்க்கைக்கு மாறுபட்டிருந்தது. அவர்களது வீடு குடியிருப்பின் ஒரு மூலையில் ஒரு சரிவு நிலத்துக்கு மேலாக இருந்தது. என்றாலும் சேற்றுக்குட்டையிலிருந்து மிகவும் உயர்ந்திருக்கவில்லை.

0: வீட்டின் மூன்றில் ஒரு பாகத்தை சமையலறை ஆக்கிரமித்திருந்தது. சமையல் அறையை பிரிந்து நிற்கும் ஒரு சின்ன அறையில் தாய் படுத்து தூங்குவாள். மீதியுள்ள இரண்டு பாகத்தில் ஒரு சதுரமான அறை இருந்தது. அதில் இரு ஜன்னல்களும் இருந்தன. ஒரு மூலையில் பாவலின் படுக்கையும் இன்னொரு மூலையில் ஒரு மேஜையும் இரண்டு பெஞ்சுகளும் கிடந்தன. மீதியுள்ள இடத்தில் சில நாற்காலிகளும் ஒரு அலமாரியும் அதன் மீது ஒரு கண்ணாடியும் இருந்தன. அவர்களது துணிமணிகளை வைத்திருந்த ஒரு ட்ரங்க் பெட்டி, சுவரில் தொங்கும் ஒரு கடிகாரம், மூலையில் உள்ள இரண்டு விக்கிரகங்கள், இவையே இதர சாமான்கள். மற்ற இளைஞர்களைப் போலவே தானும் வாழ விரும்பினான் பாவல். தனக்கென ஒரு ஹார்மோனிய பெட்டி, கஞ்சி போட்டு தேய்த்த சட்டை, பளபளப்பான ஒரு கழுத்து டை, ரப்பர் ஜோடுகள், ஒரு பிரம்பு முதலியவற்றை வாங்கி வைத்து இளவட்ட பிள்ளையின் ஆசைகளை பூர்த்தி செய்திருந்தான். மாலை வேளைகளில் அவன் மது விருந்துக்கு செல்வான். அங்கு நடனமாட பழகி கொண்டான். ஞாயிற்றுக்கிழமைகளில் நன்றாக குடித்துவிட்டு வீடு திரும்புவான். ஆனால் ஓட்கா அவனுக்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. அதனால் மிகவும் சிரமப்பட்டான். திங்கட்கிழமை காலை நேரங்களில் அவன் தலைவலியோடும் நெஞ்செரிச்சலோடும் எழுந்திருப்பான். அப்போது அவனது முகம் வெளித்து பரிதாபமாயிருக்கும். நேற்று நாள் இன்பமாய் கழிந்ததா என்று அவன் தாய் ஒருமுறை கேட்டாள். நரகம்தான் என்று புகைந்து போன எரிச்சலோடு பதில் சொன்ன பாவல், இதைவிட மீன் பிடிக்க போயிருக்கலாம், அல்லது ஒரு துப்பாக்கி வாங்கி வேட்டையாடியாவது பொழுதை போக்கலாம். அவன் நேர்மையோடு உழைத்தான். ஒரு நாள் கூட ஊர் சுற்றியதில்லை, அபராதம் கட்டியதில்லை. அவன் எப்பொழுதுமே அமைதியான அசாமி. எனினும் தன் தாயின் கண்களை போன்ற அவனது அகன்ற நீல கண்களில் மட்டும் அதிருப்தி பிரதிபலித்து கொண்டிருந்தது. அவன் தனக்கென ஒரு துப்பாக்கி வாங்கவும் இல்லை, மீன்பிடிக்க போகவும் இல்லை. ஆனால் மற்றவர்கள் யாரும் செல்லாத ஒரு புதிய பாதையிலே அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது மட்டும் தெளிவாக தெரிந்தது. அவன் இப்போதெல்லாம் கூட்டாளிகளோடு கூத்தடிக்க செல்வதில்லை. பண்டிகை நாட்களில் அவன் எங்கேயோ காணாமல் போய்விடுவான். திரும்பி வரும்போது குடிக்காமலே சுவாதீனமாக புத்தியோடு வந்து சேருவான். அவனது தாயின் கூர்மையான பார்வையில் தன் மகனது பழுப்பேறிய முகம் வரவர மெலிந்து வருவதாகவும், கண்களில் அழுத்த பாவம் குடிபுகுந்து விட்டதாகவும், உதடுகள் இணைந்து இறுகி உறுதி பாவம் பெற்றது போலவும் தோன்றியது. அவன் எதையோ நினைத்து துயரப்படுவது போலவோ, அல்லது ஏதோ ஒரு நோய் அவனை உருக்கி உருக்குலைத்து கொண்டிருப்பது போலவோதான் தோன்றியது. இதற்கு முன்பெல்லாம் அவனது நண்பர்கள் பலர் வீட்டுக்கு வருவார்கள். இப்பொழுதோ பாவலை வீட்டில் காண முடியவில்லை. ஆதலால் வீட்டிற்கு வருவதையே அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். தொழிற்சாலையில் உள்ள மற்ற இளைஞர்களைப் போல் இல்லாது பாவல் மாறுபட்டு இருப்பது தாய்க்கு ஆனந்தம் தந்தது. எனினும் தன்னை சுற்றியுள்ள இருண்ட வாழ்விலிருந்து விலகி வேறொரு புதிய பாதையில் கவனமாகவும் பிடிவாதமாகவும் சென்று கொண்டிருக்கிறான் என்ற உண்மை புரியாத ஒரு அச்சத்தை தந்தது. பாஷா, உனக்கு என்ன, உடம்பு சரியில்லையா என்று சமயங்களில் அவனை அவள் கேட்பாள். இல்லையே, சரியாதானே இருக்கிறேன் என்று அவன் பதில் சொன்னான். நீ மிகவும் மெலிந்து விட்டாய் என்று கூறி அவள் பெருமூச்சு விடுவாள். அவன் வீட்டுக்கு புத்தகங்கள் கொண்டு வர ஆரம்பித்தான். அவற்றை ரகசியமாக படிப்பான். படித்து முடித்ததும் அவற்றை ஒளித்து வைத்து விடுவான். சமயங்களில் அந்த புத்தகங்களிலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நகல் செய்து கொள்வான். அந்த நகலையும் ஒளித்து வைத்து விடுவான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அதை எப்படி பண்ணனும்?
3: அடையாளம்

0: அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
0: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து KYC அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: அடை திறந்து தாவும் நதி அலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான்.
5: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
6: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
7: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 1:19. நேயர்கள் இனி கேட்கலாம் நம் மகளிர் நேயர்கள் பங்கு பெறும் மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அடையுங்கள். 0413 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் எஸ் ஜானகி பி உன்னிகிருஷ்ணன் பாடிய சங்கமம் படப்பாடலை.

0: நிகழ்ச்சியிலேயும் முதல் நேயர் யார்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். எழுந்திருக்கீங்க, பேசலாமா?
1: நான் பண்ருட்டி திருவதிகையிலேருந்து சாந்தி சிவசண்முகம் பேசுறேங்க.
0: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கமா. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கு?
1: படம் அகத்தியர்.
0: சரி.
1: இன்னிசையாய் செந்தமிழாய் இருப்பவனே, எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே.
0: பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி. நன்றி.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் உயிரே படத்திற்காக எஸ் ஜானகி எம்ஜி ஸ்ரீகுமார் பாடிய பாடலை.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. மகளிர் நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க அடையுங்கள். 0413 என்ற முன்னணிப்பு எண்ணோடு 2275240 மற்றும் 2275250 என்ற எண்ணிற்கு அழையுங்கள். உங்களுக்கு விருப்பமான

பாடல்களை கேட்டு ரசியுங்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் குங்குமம் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே வி மகாதேவன்.

0: சங்கீத சரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.
1: நேரம் 1:30:41.
2: அடை தீரந்து தாவும் நதி அலைதான், மனம் தீரந்து தூவும் சிறு குயிலான்.
3: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.

இது மகளிர் நேரம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் குஞ்சம் சலங்கை படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை. இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதம், கோல நிலவோடு சேர்ந்த குளிர்தென்றல், இந்த சிங்காரவேலன் சன்னிதியிலே நமது சங்கீத அருவிகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.

0: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ஜோடி பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் உன்னிமேனன் மற்றும் எஸ் ஜானகி ஆகியோர். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் ஏ.ஆர். ரஹ்மான்.

0: கேட்போம்.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வருகிறது பிபி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி குரலில் போலீஸ்காரன் மகள் படப்பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நேரம் 2:25:58. நேர்களே, நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் பெற்ற மகனை விற்ற அன்னை படத்திற்காக ஏ.எம். ராஜா, பி. சுசீலா பாடிய பாடல், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

நிகழ்ச்சியில் அடுத்து கேட்கலாம் காவல்காரன் பட பாடலை. இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேயர்கள் இதுவரை என்றும் இனியவை நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: திறந்து தாவும் நதியலை நான் மனம் திறந்து கூவும் சிறு குயில் நான்
2: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள் உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
3: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 2:40 AM.

0: நேயர்களினை கேட்கலாம் தாளத்தரங்கம்.
1: இன்றைய தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் ரூபக தாளத்தை தவிலில் வாசித்திருப்பவர் எஸ் செல்வமுத்து அவர்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தாளத்தரங்கம். தாளத்தரங்கம் நிகழ்ச்சியில் ரூபக தாளத்தை தவிலில் வாசித்தவர் எஸ் செல்வமுத்து அவர்கள்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற

0: மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம், பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். இனி தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல்.

பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 10:00 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் பதிவான மழையின் அளவு 2 சென்டிமீட்டர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் புதுச்சேரியிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.3 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. சென்னை, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை காணப்பட்டது. சென்னை, நுங்கம்பாக்கம், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மழை பற்றிய எச்சரிக்கை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இராது. இதே வானிலை இம்மாதம் 18ஆம் தேதி வரை தொடரும் வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்படக்கூடும். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 16ஆம் தேதி வரை அதிகள வெப்பநிலை இயல்புக்கு 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும். வெப்பம் மிகுந்திருக்கும் வாய்ப்புண்டு.

நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் கவிதா கிருஷ்ணமூர்த்தி குரலில் ஒரு ஹிந்தி பட பாடலை. படம் 1942, ஏ லவ் ஸ்டோரி.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்து வருவது ஆராதனா படத்திற்காக கிஷோர் குமார் பாடிய ஹிந்தி பாடல்.

இன்றிரவு 7:30 உழவர் உலகம் பயிர் வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணைச்செய்தி ஆகியன இடம்பெறும். இன்றிரவு 8 மணிக்கு திரை இசை, 9:30 சங்கீத வானிலை. பத்து மணிக்கு ரவி வாஸ்திரிய அகில பாரதிய சங்கீத் சபா, குமார் மர்டூர் அவர்கள் பாட்டு, டெல்லி அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாத்.

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்க தவறாதீர்கள் நேர்களே. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது கே ஜே யேசுதாஸ் சுஜாதா குரலில் பவித்ரம் பட மலையாள பாடல்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி, இது புதுச்சேரி வானொலி நிலையத்தின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30.
5: மூத்த மருமகளே, இது உனக்கு.
6: இதுக்கு இப்ப என்ன அவசரம்?
5: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
7: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
8: எல்லாமே நான் பேங்க், டாக்கர், பிக்சட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
5: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
8: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டிகே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் முதலில் கேட்கலாம் கணபதே என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கல்யாணி, ரூபகத்தாளம்.

0: करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: நேர்களே, நாம் சங்கீத சாரல் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் பஜன செய்யு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் நாராயணி ஆதித்தாளம்.

0: நேயர்கள் இதுவரை சங்கீதசாரல் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் டி கே ஜெயராமன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். இனி தொடர்வது நாடகம் சென்னையஞ்சல்.
1: நேரம் 4 மணி. ஆகாஷ்வாணி
2: நேயர்கள் இப்பொழுது ஒய் ஜி மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்கலாம். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி. இயக்கம் ஒய் ஜி மகேந்திரன். வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார். வானொலி நாடக அமைப்பு எஸ் அண்ணாமலை பாண்டியன், ஜே ஜெயா.

0: நமஸ்காரம். என் பேர் சுவாமிநாதன். நான் உங்களை ஒரு யாத்திரையில் கூட்டின்னு போகிறேன். ஒரு புனிதமான யாத்திரை தான், ஏன்னா ஒரு புனிதமான ஜீவனோட கதையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். கதை நடந்த இடம் தஞ்சாவூர் ஜில்லாவில் திருவசநெல்லூர் கிராமம். இது உண்மையிலேயே நடந்த கதை, ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு கொஞ்சம் மசாலா தூவி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவ்வளோதான், வாங்கோ உங்களை கதை நடந்த இடத்துக்கு கூட்டின்னு போகிறேன். சங்கரன் ஒரு பண்ணையார் விட்டு கூட்டின்னு போகிறேன்.
1: தெரியாதா,
2: இந்த தஞ்சாவூர் ஜில்லாவே அவன் பேரை கேட்டா அலருமேடாப்பா. அவன் பண்ணையில வேலை செஞ்சுட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டிய.
1: அது மட்டும் இல்ல பாட்டி, சங்கரனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு பேச்சு வாங்க வச்சுட்டான். அத நினைக்கிறச்ச என் ரத்தமே கொதிக்கிறது.
2: பகவானே, சங்கரன் வேற பஞ்சாயத்துல இருந்து நேரா ஆத்துக்கு தான் வரப்போறான், என்ன ஆப்போறதோ தெரியலையே.
1: ஏன் பாட்டி இப்படி பண்ணிட்டா எப்படி? பேசாம திருடன ஆட்டை திரும்ப கொடுத்துட்டா
2: எப்படிடாப்பா? அவன்தான் அதை பக்கத்து ஊர்ல காசுக்கு வித்துட்டானாமே.
1: அச்சுச்சோ, வித்துட்டியா? எவ்வளவு கூட வித்த? 10 ரூபாய்க்கு வித்தங்க. அடக்கடங்காரா, நம்ம ஊர் ஆட்டை போயும் போயும் 10 ரூபாய்க்கு விக்கிறதா? 25 ரூபாய்க்குல வித்துருக்கணும்.
2: இது ரொம்ப அதிகம் கிட்டாவே.
1: 20க்கே கொடுத்துடலாங்கிறீங்களா?
2: நீங்க சத்த சும்மா இருக்கேடா, உழிக்கிறான் பாரு. ஆட்டை திருடின கள்ளன் ஆட்டம்.
1: பாட்டி, இவன் ஆட்டை திருடின கள்ளனே தான். இவனை இப்படியே சும்மா விட கூடாது. சடையன் கிட்ட சொல்லி 50 சவுக்கடியாவது கொடுக்க சொல்லணும்.
3: நிறுத்துங்க கிட்டாவையர்.
4: என்ன இது? நான் பஞ்சாயத்தை முடிச்சுட்டு நேரம் ஆத்துக்குள்ள வரதான நினைச்சிட்டு வந்தேன். இங்க என்னமோ ஆட்டு சந்த மாதிரி சாட்டையால் அடிக்கணும் சவுக்கால் அடிக்கணும் கேட்டு இருக்கே, என்ன நடக்கிறது?
1: ஐயா மன்னிச்சிருங்க ஐயா.
4: ஒன்ன நான் மன்னிக்கிறமா? இருடா. தாராளமா நடத்து.
1: என்ன மன்னிச்சிருங்க.

0: போயிடுக்கியா? ரெண்டாப்பா நோக்கு அந்த நேரத்துல ஆடுதான் கண்ணில் பட்டுதா? உன் முதலாளி அதை விட பெருசா இருக்க என்ன தெரியலையா நோக்கு?
1: எசமா கட்டின வேட்டி அவரும் போதெல்லாம் இந்த கையை எவ்வளவு சீக்கிரமா போய் சரி செய்யுமோ, அதுபோல உதவின்னு உங்க முன்னாடி வந்து நின்னா எங்க குறைகளெல்லாம் உடனடியா தீர்த்து வச்ச புண்ணியவா நீங்க? புண்ணியவா அடிக்கடி உங்களையே தொந்தரவு பண்றமேன்னு என் மனசுக்குள்ள சின்னதா தோணுச்சு. வேற வழி தெரியலையா? என் குழந்தைய காப்பாத்த நான் திருடிட்டேயா? என் குழந்தைய காப்பாத்த நான் திருடிட்டேன்.
0: நீ என்ன புரிஞ்சு வச்சுட்ட லட்சணம் இவ்வளவுதான்னாப்பாப்பா? நேக்கு கிடைக்கிறதுல இருக்கிற சந்தோஷத்தை விட கொடுக்கறதுலாண்டா அதிகம். அத்த கெடுத்துட்டியே, ஆனா உன் பொண்டாட்டி புட்சாலின்னு நினைக்கிறேன்டா. அதனாலதான் நேரம் என்ன பார்க்க வந்தா, ஏன்னா நீ மேய்ச்சல்ல தெரிஞ்ச ஆடை திருட போயிட்ட, அவ காய்ச்சல் இருந்த குழந்தையோட இங்க வந்தா. நான் தான் அவன்கிட்ட நாலு காசை கொடுத்து வைத்தியரை போய் பார்க்க சொல்லியிருக்கேன். இந்நேரம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு சுஸ்தமா இருக்கும். நீ கிளம்பு, ஆத்து கிளம்பு.
2: என்னையாண்டி பாத்துட்டு இருக்கேன் சட்டுப்புட்டுன்னு வண்டி விட்டு இறங்க வேண்டியதானே நீங்க பாட்டுக்கு இறங்கி போனா எப்படி என்ன யாருன்னா இறக்கி விடுவா அது சரி என்னைய கோப்புதான் இறக்கி விட்டான் இதுல ஒன்ன வேற நான் இறக்கி விடணுமா இறங்க வேண்டி இறங்க மண்ணி பிராணம் போறது கொடுத்தாரு கொடுத்தாரு சொல்லுடா உறவுக்காரா இல்லவா தொந்தரவுக்காரா என்ன திவ்யமான தரிசனம் உங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. ஷாம்பு மாமா, மங்களம் மாமி, கோப்பு மாமா, நீங்க வந்துட்டா?
3: எங்க
4: வச்சிருக்க? வண்டியோட ஒவ்வொரு ஊருக்கும் பத்து பத்தா முழுசு முழுசா
0: முழுங்கினியோ பாவம். மாமிக்கு உடம்புக்கு முடியல போல் இருக்கு, எதுவுமே சாப்பிட முடியறதுல போல் இருக்கு. நீங்க இப்படி ஆட்டலனா ஆத்துல சமையல் வேலை எல்லாத்தையும் யார் பாத்துக்கிறது?
4: ஆனா எப்படி கேட்டுட்டா, சாக்கடைய குத்தி விடுறதுல இருந்து சமையல் வரைக்கும் சப்ஜெக்டா நானே பண்ணிட்டு இருக்கேன்.
0: அதை பண்ணிட்டு ஒண்ணு அதை பண்ணிடலாம்.
5: இல்ல இல்ல மாத்தி, அத்தியாவது ஒழுங்கா பண்ணிய. சாக்கடையில இவ்வளோ பெரிய பெருச்சாளி, கம்பு எடுத்து குத்து குத்துன்னு குத்தின நகரவே இல்லையே.
4: போதும்டா போதும், மாட்டினது பெருசாளி இல்ல நானு, குத்தினது என்ன இன்னும் வலிக்கிறது.
5: அதான் கம்பு பாதிய காணும்.
0: அப்போ மாமா நீங்க ஆத்துல சமையலா? அப்ப மாமி நீங்க பொழைச்சது புனர்ஜென்மம்னு சொல்லுங்க.
3: சங்கரா ரொம்ப தான் வாராத, சும்மா சொல்லப்படாது. எங்க ஆத்து மாமா ரொம்ப நன்னாவே சமைப்பார்.
5: அதை விட புடவை எல்லாம் நன்னாவே தோச்சு போடுவான்.
3: ஏன் தோச்சு போட்டா என்ன? இல்ல தோச்சு போட்டா என்னங்கிற ஒரு ஆத்திர அவசரம்னா ஒட்டர் கொட்ட
4: பொறாமத்துக்கு அப்புறம் தான் கல்யாணத்து மேல விருப்பே வந்து
0: அவசரம்
4: அவசரம் மட்டும் இல்லடா, அவசியமும் இருக்கு. நோக்குதான் வயசாண்டே போறதோ இல்லையோ. இப்ப என்ன 32 வயசா?
0: மாமா வயச கூட்டி சொல்லாதே, இப்ப 31.
4: இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல.
0: ஆமா குறவா இருக்கிற

0: அப்படின்னு அசிங்கம்
1: தானே. அது இல்ல, இது வரைக்கும் அன்மேரிடா இருந்துட்டா ஓகே, இனிமேலும் நீ இப்படியே இருந்தனா கோபு மாதிரி அன்மேரிஜபிள் ஆயிடுவேன்.
2: அது மட்டும் இல்ல, ஐநூறு வேலி சொத்துக்கு ஒரே வாரிசா உன்னை விட்டுட்டு உங்க அம்மாவும் அப்பாவும் போய் சேர்ந்துட்டா இன்னும் நீ எத்தனை நாள் தான் தன்னந்தனியா வாழ்ந்துட்டு இருப்ப?
0: பாட்டி நோக்கி இன்னும் எத்தனை நாளைக்கு சமைச்சு போட்டு இருப்பா?
3: ஏன்
0: பாட்டி ஒரு நாள் போட்டு மண்டைய போட்டான்னு
4: வச்சுக்கோ.
0: பாட்டி நீங்க யார வெஞ்சிட்டு இருக்கேன்?
4: உங்களைத்தான்.
1: சரி அதை விடுங்க, நீங்க தானே இந்த ஆத்துக்கு பெரியவா, சங்கரனுக்கு வயசாயிட்டே போறதோ இல்லையோ, கல்யாணம் பண்ணிக்கோடான்னு எடுத்து சொல்லப்படாதா?
4: நான் சொல்லாம இருப்பேனாடா, ஒரு நாளைக்கு 10 தடவையாவது சொல்றேன், மீறி ஒரு வார்த்தையை சொல்லிட்டா போறோம். பாட்டி இன்னைக்கு சமைச்சு போடுறதுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா சமையலுக்கு ஆள வச்சு விடுறேன்னு
0: விடுறான்டா. நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இன்னைக்கோ ஒரு நாள் வரேன், பாட்டிக்கு எல்லாம் நல்லா சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. ஆனா பாட்டி பாவம், காத்த காத்தால எழுந்தானா அத்தனை வேலையும் தனியா ஒத்த ஏழா பாத்துட்டு 10 வரைக்கும் நான் திரும்ப வர வரைக்கும் காத்திருந்துட்டு அப்புறம் எனக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு பாவம் படுத்து தூங்க போறதுக்கே நாழியாருது. எவ்வளவு சிரமமா இருக்கு தெரியுமா இந்த வயசுல?
4: என்னடா சங்கரா இப்படி சொல்லிட்ட, நோக்கு சமைச்சு போடுறத போய் நான் சிரமமா நினைப்பேனா? அத நான் என்னோட தவமா இல்லடா நினைச்சிட்டு இருக்கேன். நோக்கு சமைச்சு போடணுங்கிறதுக்காகவாவது இன்னைக்கு ஆயுஷ குடுன்னு அந்த பகவான் நித்தமும் பிரார்த்தனை பண்றேன்டா.
0: இப்பேற்பட்ட ஒரு பாட்டி என்ன பாத்துக்கிடுச்சே, புதுசா ஆத்துக்காரையும் ஊத்தி வந்து என்னத்த பெருசா சாதிச்சிருப்பாரா? என் கல்யாண பேச்சு இதோட விட்டுருப்போம்.
1: சங்கரா சுபசிய சீக்கிரம்னு சொல்லுவா, கல்யாணத்துல காலகாலத்துல பண்ணிடணும்ப்பா, தள்ளி போடண்டே இருக்கப்படாத.
0: இப்படியே நிம்மதியா காலத்தை கழிச்சுடலான்னு பார்த்தேன், வாண்டாண்டா என்ன மாதிரியே கல்யாணத்தை பண்ணிட்டு அவஸ்தப்படுங்கிறேன். சரி கல்யாணத்திற்கு சம்மதிக்கிறேன்.
4: கோபு சாம்பு இன்னைக்குத்தான் உங்க ஆயுசிலேயே மொத தடவையா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வடபாயசத்தோட சாப்பாடு உண்டு.
2: அப்பாடா ஒரு வழியா சங்கரன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டான்.
1: திருவாரூர் தேர் அசைஞ்சுடுதோ.
0: மாமா திருவாரூர் தேர் அசைஞ்சிருக்கு இல்லேன்னு சொல்லல, ஆனா அந்த தேர் தான் விருப்பப்பட்ட ஒரு பாதையில போகணும்னு ஆசைப்படுறது. அத்தையும் கொஞ்சம் கவனிங்க.
1: என்னடி சொல்றான் அவன்?
2: என்னன்னா உங்களுக்கு புரியலையா? அவன் மனசுல யாரும் நினைச்சிட்டு இருக்கான். சங்கரா அவ யாருன்னு சொல்லிடும், நாங்க போய் பார்த்து பேசி முடிச்சிட்டு வந்துடுறோம்.
1: சொல்லடா
2: சொல்லடா
1: வெக்கப்படாதடா கண்ணா, நாங்க பேசி முடிச்சு வைக்கிறோம்.
0: இருக்குமா கல்யாணத்து கூட வெக்கப்படப்படாதா? சரி மாமா பொண்ணு இதே ஊர் தான்.
1: பேஸ் இந்த ஊரா? நேக்கு தான் இந்த ஊர்ல எல்லாரும் நன்னா தெரியுமே.
0: ஆமா இந்த ஊர்ல உங்களுக்கு எல்லாரும் நன்னா தெரியும், அதனால தான் உங்களுக்கே வெளியூர்ல பொண்ணு இருக்கும்.
1: வெளியூரா? நீ சொல்லவே இல்ல.
0: சொல்லடா சொல்ற மாமா. அது இங்கேருந்து ஒரு 2 தெரு தள்ளிதான் மாமா.
1: 2 தெரு தள்ளி ஈஸ்வரன் கோயில் தெரு. அங்க யாரு?
0: அங்க சுந்தரேச கணபாடிகள். இந்த வைத்தியக்காரெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையா என்ன பண்ணி வைப்பார். அவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு, அப்படியே பாக்குறதுக்கு மகாலட்சுமி மாதிரியே இருப்பான். அதுக்காக நான் என்னமோ தினம் தினம் போய் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு தப்பா அபிப்பிராயப்படப்படாது. கோயிலுக்கு போறச்சே வரச்சே பார்த்துட்டு கல்யாணம் ஒன்று பண்ணிண்டா லக்ஷ்மி பண்ணிண்டா என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம்.
1: ஏண்டா சுந்தரேச கணப்பாடிகள் 4 ஆத்துல அமாவாசை தர்ப்பணமும் சிரார்த்தமும் பண்ணிட்டு பொழப்ப நடத்திட்டு இருக்கார். 4 நாள் கிடைக்கிறதுனா தர்ப்பக்கட்டிய கஷ்கத்துல வச்சுட்டு விச்சுக்கு விச்சுக்கு 40 மைல் கூட நடையோ நடப்பார். அவர் பொண்ணையா? சே இறங்கி இது
2: சங்கரா என்னடா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்ட? நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னா போறோம், நம்ம தஞ்சாவூர் ஜில்லால பொண்ணு பெற்று வச்சிருக்க பெரிய பெரிய மிராஸ் எல்லாம் நோக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டி போட்டு நம்மாத்து வாசல் வந்து நிப்பாளே.
0: சங்கரா நல்ல யோசனை பண்ணி பாரு, புரோகிதம் பார்த்துட்டு பொறங்க இணைக்கின்னு இருக்கிற அவரால தான் பொண்ணு கல்யாணத்தை பர்பராட்டம் நடத்த முடியுமோ?
1: அதானே சொர்ண புஷ்பம் சமர்ப்பயாமின்னு மந்திரத்தை சொல்லிட்டு தங்கத்துக்கு பதிலா அச்சதைய போட்டு பழக்கப்பட்டவரால தான் பொண்ணு திருமாங்கல்யத்துக்கு ஒரு பொட்டு தங்கம் வாங்க முடியுமாடா?
2: பந்தியில ஒருவேளை சோத்துக்கு ஓரமா உட்காந்துட்டு போறவரை நாம

0: காரணத்துக்காக தான் லோகத்துல இன்னைக்கும் உங்களை மாதிரி மனுஷனோட ஏச்சையும் பேச்சையும் கேட்டுட்டு இன்னும் சில பேராது வைதிகளா வாழ்ந்துட்டு இருக்கா. இப்பவே லோகத்துல தேச சத்தம் ஏதோ ஒரு ஓரத்துல தான் ஒளிச்சுட்டு இருக்கு. இவாளு இல்லாம போயிட்டான்னு வைங்கோ, அந்த சத்தம் அப்படியே அஸ்தமிச்சு போயிடும்.
1: அது இல்லடா சங்கரா.
0: தெரியும் தெரியும் தெரியும், நீங்க எங்க வரப்போறேன்னு தெரியும். இந்த பாருங்க, இந்த கல்யாணத்துக்கு அவர் காரணா செலவு பண்ண வேண்டாம், அத்தனை செலவையும் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லுங்க. உங்களால முடியும் தான் இந்த காரியத்தை பண்ணுங்க.
1: இன்னும் எதுக்கு மசமசன் முழிச்சுண்டே நிக்கிறே? அதான் சங்கரனே சொல்லிட்டானோ இல்லையோ, மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் கவனிங்கோ.
2: பேஷா சங்கரன் சாப்பிட்டு போக சொன்னானே, அதை நீங்க கவனிங்க. பாட்டிக்கை பாவக்கா பிட்ல அமர்கலமா இருக்கும்.
1: பிட்ல இவ்வளவு நாளா வடிச்சு கொட்டல, சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வாங்கோ. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாம் இந்த பச்சை தண்ணி.
2: அப்படிங்கிற சுந்தரேச கணபாடிகள் சுந்தரேச கணபாடிகள்
3: மாமா,
2: கணபாடிகள்
3: மாமா,
2: சுந்தரேச மாமா
3: மாமா.
2: ஏ என்ன பிச்சை எடுக்கிற, சுந்தரேச கணபாடிகள்
3: மாமா.
2: ஏத பாரு,
4: இவரோட ஜானவாசத்துக்கு கொடுத்தது நினைக்கிறேன்.
2: உங்க ஆத்துல எப்ப சுபகாரியம்?
5: சுபகாரியம் எங்க ஆத்துல இல்ல, உங்க ஆத்துலதான்.
2: என்ன சொல்றேன், எனக்கு ஒண்ணும் புரியலையே.
4: பெரிய பண்ண சங்கர இருக்கானோ, அவனுக்கு நாங்கள்லாம் நெருங்கிய பந்துக்கள். இது அண்ணா சாம்பு, மன்னி மங்களம், நான் கோபு.
2: சங்கரன் சார்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம் சுவாமி.
6: போறோம், நீங்களும் ரொம்ப தான் இருக்காதீங்க, விஷயத்த சட்டுன்னு சொல்லுங்க.
5: என்னடி சொல்ற நீ, நான் சட்டுன்னு விஷயத்த சொல்ல போக மனுஷ பொட்டுன்னு போயிட்டாருனா?
2: ஈஸ்வரா,
5: அது ஒண்ணும் இல்ல சுவாமி, அது ஒண்ணும் இல்ல. அது நீங்க சங்கரனுக்கு, சங்கர கோபு என்னால சொல்ல முடியல, நான் வயிறு பத்திண்டு எரியறதுல. அன்னைக்கு நீங்க தான் அதிர்ஷ்டம், உங்களை தேடி உங்க சொப்பனத்துல கூட கற்பனை பண்ண முடியாத அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்திருக்கேன்.
2: அதிர்ஷ்டமா நேக்கா, இந்த 60 வருஷத்துல அதிர்ஷ்டம்னா என்னன்னே தெரியாது சுவாமி இந்த ஜென்மத்துக்கு.
6: ஐயோ மனுஷன் புலம்பரம் சரேனா சொல்லுங்க.
2: என்னடி மறுபடியும் என்னைய சொல்லு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல சுவாமி, ஏற்கனவே சொன்ன மாதிரி சங்கருக்கு நீங்க வேணா சொல்ல முடியலடா, வயிறு பத்தி எழுத சங்கரனுக்கு மாமனாரா ஆக போறீங்க. என்ன சொல்ற, நீக்கு ஒண்ணு புரியலையே.
4: சங்கர இருக்கானோ, அவனுக்கு உங்க பொண்ணு லட்சுமிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு அபிப்பிராயம்.
2: ஏன் பொண்ணு லட்சுமியா?
4: ஆரம்பத்துல நாங்களும் இப்படிதான் ஷாக் ஆனோம்.
2: நாங்களும் சொன்னோமே கோபுரத்துக்கும் குப்பமேட்டுக்கும் ஒத்து வராதுன்னு சொன்னோம். கேட்டானா? கேக்கலையே. என் பொண்ணு லட்சுமி மேல லட்சுமி கடாட்சம் விழ போறதா? வீண் போகல, வீண் போகல. நான் காலாகாலமா பண்ணிட்டு வந்தேன், காயத்திரி ஜபத்துக்கு பலன் கிடைச்சிடுத்து.
4: ஒரு சில பேருக்கு இது மாதிரி குருட்டு அதிர்ஷ்டம் அடிக்கிறது உண்டு.
6: என்ன
2: மாமி இப்படி கேட்டுட்டு, கண்ணு தெரியாதவ முன்னாடி பகவான் பிரசன்னமாயி நோக்கு கண் பார்வை வேணுமான்னு கேட்டா வேண்டாம்னு யாரா சொல்லுவாளா?
6: எதுக்கும் உங்க பொண்ண கூப்பிட்டோம், எங்க முன்னாடி ஒரு வார்த்தை கேட்டோம், அப்படியே எங்க சங்கரனை மயக்கின குட்டிய நாங்களும் ஒரு தரம் பார்த்த மாதிரி இருக்கும்.
2: அம்மா லட்சுமி, லட்சுமி
7: கூப்பிட்டேலப்பா.
2: அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்கம்மா.
6: நன்னாருமா, நன்னாரு, சும்மா சொல்லக்கூடாது. உம பொண்ணு லட்சுமி சாக்ஷாத் மகாலட்சுமி மாதிரியே இருக்கா.
4: கணபாடிகள் உம பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா.
2: அம்மா லட்சுமி, இவாள்லாம் பெரிய பண்ண சங்கரன் இருக்காரோன்னு அவருடைய நெருங்கிய பந்துக்கள். சங்கரனுக்கு உன் மேல

0: அபிப்பிராயமா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுற அவர் சார்பில் இவெல்லாம் பொண்ணு கேட்டு வந்திருக்கா. நான் சரின்னு சொல்லிட்டம்மா, நீ என்ன சொல்ற குழந்தை?
1: இல்லப்பா, அது வந்து நீங்க
0: என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா, சரி சொல்லுமா.
1: இல்லப்பா, நீங்க தனியா இங்க ஆத்துல
0: நீ போயிட்ட, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்னு கவலைப்படுறியா? நேற்றுதான் நல்லா சமைக்க தெரியுமாம்மா. நீ குழந்தைய இருக்கிறச்ச நான் தினமும் சமைச்சேன். நீ அதை இதை சொல்லி வீடு தேடி வந்த ஸ்ரீதேவிய வேண்டாம்னு சொல்லிடாத குழந்தை, சரின்னு சொல்லு குழந்தை.
1: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
2: முடிஞ்சிருத்தா, அந்த தாம்பூலத்தை எடுத்து அவளாண்ட கொடுத்துரும்.
3: இருக்கிறது ரெண்டே பேர், இவ்வளோ பழம் தேவையா?
2: போ, எல்லாம் தலைக்கு மேல போயிட்டு இருக்கு.

0: நீயே சம்பாவணிய குடுத்துற, இல்லனா எனக்கு ஜாஸ்தி உனக்கு ஜாஸ்தினே ஒருத்தர் சண்டை போட்டுப்பா.
1: சம்பந்திமால் வாங்கோ. ஆச்சா,
0: என்ன கேள்வி இது? இப்பேற்பட்ட சாப்பாட இந்த ஜென்மால பார்த்திருப்பாரா? ஒரு புடி புடிச்சிருப்பேன்.
2: நான் சாப்பிடல.
1: ஏன்?
2: மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறதா பத்திரிக்கையில படிச்ச. அப்பேற்பட்ட மகான் தேச விடுதலைக்காக உண்ணாவிரதம் இருக்கிறச்ச இங்க வட பாயசத்தோட கல்யாண சாப்பாடு சாப்பிட எனக்கு மனசு என்னமோ மாதிரி இருந்தது. அதான் ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு எழுந்து வந்துட்டேன்.
3: கோபு, தேசபக்தி தேசபக்தின்னு பீத்திப்பிய. இது தேசபக்தி, உனக்கு வெறும் தேகபக்தி தான்.
0: சரி, வள வளன்னு பேசிட்டு
3: சம்பந்தி புறப்படுறாரோன்னு தாம்பூலத்தை எடுத்து கொடு.
0: போயிட்டே இருக்கார், போயிட்டே இருக்கார்.
2: நான் இப்போ புறப்படல.
3: அப்புறம்
2: மாப்பிள்ள கிட்ட சவகாசமா பேசிட்டு பொறுமையா போகலான்னு இருக்கேன்.
0: கணவாடிகள், நீங்க ரொம்ப வெகுளியா இருக்கேன். உமக்கு இங்கிதோனா என்னன்னே தெரியல.
2: என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே.
0: நீர் எந்த ஜென்மால பண்ண புண்ணியமோ உம பொண்ணுக்கு நல்ல இடமா அமைஞ்சது. தள்ளி விட்டுட்டேள். இதே கல்யாணம் உம் மாத்துல உம்ம செலவுல நடந்திருந்தா விஷயமே வேற. ஆனா இப்போ சங்கரன் அவன் கை காச போட்டு ஜாம் ஜாம் நடத்தின் இருக்கா. அப்படி இருக்கிறச்ச காரியான கையோட நான் சூக்க நழுவிட வேண்டாமா? அதை விட்டுட்டும் வெட்டியா விட்டத்தை பார்த்துட்டு வெறிக்க வெறிக்க நங்கூரம் பாய்ச்சின மாதிரி இங்கேயே உக்காந்து இருந்த சங்கரன்
2: மாப்பிள்ளிட்டு
0: புரிஞ்சுக்கவே மாட்டீரே. ஒரு வார்த்தை என்னவோய்? உம்ம சார்பா சங்கரன் கிட்ட ஒரு பிரசங்கமே பண்ணிடுறோம். நீ போயிட்டே இரு.
2: அப்படின்ற லட்சுமி புடவையெல்லாம் எடுத்து பெட்டியில வச்சிருப்பாளா? அவ சமத்தாச்ச, அதெல்லாம் நல்லா செய்வோம்.
4: இங்க ரெண்டு பேரும் நல்லா சேவமா தீர்க்கரசா இருக்கணும்.
5: ரொம்ப சந்தோஷம்.
4: பொண்ணு மாப்பிள்ளைய சொல்ல
3: பாடுறா. குசும பாத்தியா, போற போது நம்மள குத்தி விட்டு போறார்.
0: ஆனா ஒண்ணு, கணவாடிகளுக்கு பாடியில மட்டும்தான் கணம்,
3: புத்தியில கணமே இல்ல.
0: நாம சொல்ற எல்லாத்தையும் நம்பிடுத்தும்.
3: ஆமா கண்ணா, இங்கதான் இருக்கேன் கண்ணா. சொல்லு
6: என்ன மாமா? உங்க நான் அவள அண்டா கூப்பிடுவேன. லக்ஷ்மியோட தோப்பாளர் ரெண்டாவது பேசணும்னு சொன்னார். எங்க அவர்?
0: சம்பவம் நான் சொல்லல. சங்கர வந்தா கேப்பான் தேடுவான்னு கேட்டாதானே போயிட்டே இருந்தார்.
3: ஆமாடா சங்கரா, யா இந்த திருநாகேஸ்வரத்துல யா ராத்திரியும் சத்யநாராயண பூஜையா, அத பண்ணி வச்சா 10 ரூபாய் சன்மானம் கிடைக்குமா? கிளம்பிட்டார்.
6: மாமா, நான் அவரை பத்தி என்னமோ நினைச்சிட்டு
0: இருந்தேன். சொல்ல வரோம்,
6: அவர் உண்மையிலேயே பெரிய மகான்.
0: சங்கரா, நீ என்ன சொன்ன?
6: இல்ல மாமா, யோசிச்சு பாருங்க. கல்யாணம்ங்கிறது

வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு நாள் வர விசேஷம் தான், நான் இல்லேன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு கூட தன்னால பிரத்தியாருக்கு உபத்திரம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு மனுஷன் தான் பழப்ப தேடி போயிருக்காருனா அவர் எப்பேற்பட்ட மனுஷன், எப்பேற்பட்ட மனுஷன். உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பு இல்லை மாமா, அவர் என்ன இந்த கல்யாணத்துல வந்து மாப்பிள்ள இங்க பெரிய பெரிய மனுஷன் எல்லாம் வந்திருக்கா, இன்னைக்கு இன்னைக்கு என்னமோ மாதிரி லஜ்ஜையா இருக்கு, நான் எங்க ஆத்துக்கு போயிட்டோமான்னு கேட்டார். இல்ல மாமா, நீங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணாதான் நானும் லட்சுமியும் அண்ணா இருப்போம் அப்படின்னு வேண்டி கேட்டுனதுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கவே சம்மதிச்ச. பேர்பட்ட மனுஷன் என்கிட்ட சொல்லாம போனத நான் என்ன தப்பாவா எடுத்துக்க போறேன்? நினைச்சிருந்தேன் பேர்பட்ட மாமனார் நேக்கு வாச்சது பெரிய அனுகிரகம்.

0: சங்கர லட்சுமி வாழ்க்கையும் ஸ்ருதி சுத்தமாக அமைஞ்சுதுங்க, நல்லா தான் போயிட்டுருந்தது. அதே சமயத்தில் இந்தியா சுதந்திரத்தை அடையணுங்கிற அந்த இலக்கை நோக்கி போயிட்டுருந்தது. ஆனால் ஒன்று, பாரதத்துக்கு சுதந்திரங்கிற குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கை மக்கள் மனசில் வளர வளர, சங்கரன் லக்ஷ்மி தம்பதியருக்கு தங்களுக்கு ஒரு வாரிசு பிறக்குங்கிற நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிது. சங்கரன் லக்ஷ்மிக்கு குழந்தை பிறக்கலைங்கிற மேட்டர் தான் இன்றைக்கி ஊரில் பெரிய டாப்பிக்காக இருந்தது. ஆரம்பத்தில் இந்த பேச்செல்லாம் சங்கரன் அவ்வளோவா பாதிக்கலை, பட் ஊர் சும்மா இல்லையே, பேசிக்கிட்டே இருந்தாங்க, வம்பு அளந்துக்கிட்டே இருந்தாங்க. அது மெல்ல மெல்ல சங்கரனை உறுத்த ஆரம்பிச்சுது.
1: இன்னும் ஒரு நிமிஷம் நான் தாமதம் வந்திருந்தேன்னா என் குழந்தைய கோடா கும்பன் மாதிரி மெதிச்சே கொண்டிருப்பள். அதுக்கப்புறம் ஆயுசுக்கும் உங்களாண்ட நான் பேசியிருக்கவே மாட்டேன், தெரியுமோ இல்லையோ?
2: ஆயுசுக்கும் பேசிருக்க மாட்டேன், தினம் தினம் பேசிட்டு இருக்கும், என்னதான் பேச சாதிச்சிட்டோம். உண்மையிலேயே ஒரு குழந்தைய பெற்று தர வக்கு இல்ல, உம்மா குழந்தைய வச்சுன்னு ஏதோ பேத்திட்டு. லட்சுமி, இது நான் வந்து நான் அப்படி சொல்ல வரல, அழாதம்மா அழாது.
1: இல்லைன்னா நான் என்ன நினைச்சு அழலண்ணா, உங்களை நினைச்சுதான் அழறேன்.
2: என்ன நினைச்சு நீ எழுதியா? எதுக்கு
1: நீங்க என் மனசை திருப்திப்படுத்த இந்த பொம்மை குழந்தைய நேக்கு வாங்கி கொடுத்தேன், ஆனா உங்களை திருப்திப்படுத்த என்னால ஒரு நெஜ
2: குழந்தை. இது பாரு, நான் தெரியாத்தனமா பேசிட்டு வர வர நான் என்ன பேசுறேன் என்ன பண்றேன்னு ஏக்கே புரிய மாட்டேங்குது. ஊரா பேசுறதுலாம் எதுக்கு, என் மண்டல போய் நான் எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும்? இது பாரு அம்மா லட்சுமி, மன்னிச்சிரும் பாணி, நான் தெரியாத்தனமா வேலை சொல்லிட்டேன், அதுக்காக நீ அழாத. இது பாரு உன்னை அழாம பாத்துறேன்னு தோப்ப நாட்டு சத்தியம் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இப்ப நீ அழுகை நிறுத்தலையோ அப்புறம் நான் ஆரம்பிச்சிடும், பாக்கிறது கண்டாவையா இருக்கும். ஏ சரி பாப்போம், லேசா சரியா, அது வருதே, அது வருதே, ஆ வந்துருது, அதுதான் அதுதான். ஆ ஆ, நீ சிரிச்சாத்தான் கோடி சூரிய பிரகாஷம் மாதிரி இருக்கு.
1: என்ன குறைச்சல்? ஆமா, உங்க பிரயாணம் நல்லபடியா நடந்ததா?
3: நல்லா இருந்ததுமா? நல்லா இருந்தது. மங்களம், அந்த கங்கை சொம்பையும் காசி கயிறையும் அவளாண்ட குடுத்துடும். சங்கரா குடிச்சுட்டோ, அந்த கயிறை கட்டிக்கோடா.
2: சரி,
1: நீங்க பேசின்னு இருங்கோ, நேக்கு சத்த வேலை இருக்கு. அப்புறம்
4: சங்கரா, சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
2: உண்டு. ஐயம்பேட்டை அனந்தராம ஐபி குடிச்சுட்டான். செருவத்தூர் சாமாவுக்கு சதாபிஷேகம் நடந்தது. அப்புறம் பிரம்மஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் நம்ம கிராமத்துக்கு வந்து கதாகாரம் மண்ணி வச்சிருந்தார். மூணு நாள் நாங்கெல்லாம் போயிருந்தோம், பாட்டி வந்திருந்தாலே.
3: ஏண்டா மண்ணி விசேஷம்னு இத்தியா கேட்ட? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆடுது?
2: அது மூணாவது வருஷம். அம்மா,
4: மூணாவது வருஷம் ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ?
2: ஐயோ, புழுப்பூச்சி சொல்ல தாங்கல. ஆமா, அதான் அமாவாசை சொல்லி பூச்சி மருந்து அடிக்க சொல்றேன், அவன் அடிச்சுடுறான் பண்ண முழுக்க. ஆமா, பூச்சி மருந்து
4: நான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான்.
5: புரியுற மாதிரி நன்னா கேளுண்டி,
4: லக்ஷ்மி வயிற்றுல ஏதாவது புழுப்பூச்சி உண்டாடா?
2: ஏற்கனவே நீங்க கேட்டது புரிஞ்சதுனால மாத்தி சொன்னேன். இது வரைக்கும் எதுவும் இல்லம்மா.
3: இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல வந்துட போறது?
2: சரி மாமா, நீங்க அதுக்கு பிராப்தம் இல்ல, விடு.
3: பிராப்தமாவது போடறங்க, ஏதாவது தப்பு ஓம் பேர்லங்கிறேன்.
2: மாமா சொல்றேன்.
3: சங்கரா உனக்கு

0: காசு வேணுங்கிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது வாஸ்தவம் தான். அதுக்காக நீயே ஒன்னு தேடி புடிச்சுட்டு பண்ணிய, இப்ப என்ன ஆச்சு?
1: என்ன ஆச்சு?
2: ஒன்னும் ஆகல, இனி ஆக போறதும் இல்ல.
3: சங்கரா, பொண்டாட்டிங்கிறவ அழகா இருந்தா மாத்திரம் போறாதுடா. கால காலத்துல குழந்தை குட்டிகளை பெத்து தர தெரியணும்.
0: சரியா சொன்னடி, விசிறி வாழை கூட தான் பார்க்க அழகா இருக்கு, அதனால என்ன பிரயோஜனம்?
1: ஹேமம், ஊர்ல இருக்கிறவாதான் இப்படிதான் என்ன பேசிட்டு இருக்கானா? நீங்களும் விடுக்கோ மாமி. சரி, என் தலையெழுத்து அவ்வளவுதான்.
2: தலையெழுத்து அப்படியே விட்டுற முடியுமாடா? அந்த தலையெழுத்தை ரப்பரால் அழிச்சு நாம தான் மாத்தி எழுதிக்கணும். அதுக்குதான் பகவான் மதியின்னு ஒண்ணு கொடுத்திருக்க.
1: என்ன மாமா சொல்றேன், புரியல?
0: அது சங்கரா, உன்கிட்ட ஏதாவது சொல்றதுனாலே எனக்கு பயமா இருக்குடா. ஏன்னா உனக்கு மூக்கு மேல கோவம் வந்துடுறது. ஏ கண்ணா, லோகத்துல இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் சரி பண்ணிக்க வழி இருக்குடா. சொல்றா கோப்போ.
2: அது சங்கரா, உன்ன மாதிரி பெரிய மனுஷாலாம் சுலபமா தேடிக்க கூடிய வழிதாண்டா. மணி சொல்லுங்களே. மணி,
4: இதுல ஒண்ணும் தப்பு இல்லை, நோக்கு கௌரவ குறைச்சலும் இல்லை.
2: அவசியம்
4: இல்லை.
1: நீங்களும்
5: அவளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம்
6: ஒன்னும் வேண்டாம், பட்னி குழந்தையே சாகட்டும்.

0: அப்பா.
1: மா லட்சுமி. அம்மா, ஏதாவது விசேஷமா திடீர்னு வந்திருக்க? மாப்பிள்ள வந்திருக்காரா?
0: இல்லப்பா, நான் மட்டும்தான் தனியா வந்திருக்கேன்.
1: மாப்பிள்ள அப்புறம் வரேன்னாரா?
0: அநேகமா அவர் வரவே மாட்டாருந்தான்ப்பா நினைக்கிறேன்.
1: என்னமா சொல்ற? மாப்பிள்ளைக்கு நோக்க ஏதாவது சண்டையா?
0: ஐயோ, எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லப்பா. ஆனா நேக்கு தான் சக்காளத்தி வரப்போறா.
1: என்னமா சொல்ற? மாப்பிள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறாரா? அதுக்காக உன்னை ஒதுக்கிட்டாரா? நீ எதுவும் பேசுற குழந்தை இல்லையம்மா.
0: நேக்கு குழந்தை இல்லைங்கிறது தான்ப்பா ஊரெல்லாம் பேச்சு. கூடுங்கப்பா, என் விதி எப்படியோ போட்டோம்.
1: மாப்பிள்ளைய பத்தி நான் எவ்வளவு உயர்வான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். குழந்தை இல்லைங்கிறதுக்காக உன்னை பிறந்தாரத்துக்கு அனுப்பிட்டாரா?
0: அச்சுச்சோ, அவர் அனுப்பலப்பா. இனிமே நான் அங்க இருந்தா அவர் சுகத்துக்கு இடைஞ்சலா இருக்கும்னுட்டு தான் நானாவே வந்துட்டேன்ப்பா.
1: மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுமா. நான் மாப்பிளைய பார்த்து, மாப்பிள்ள நீங்க செஞ்சது நியாயம் இல்ல தர்மம் இல்லைன்னு எடுத்து சொல்லுவேன். சொன்ன மாப்பிள்ள கேப்பாருமா?
0: இல்லப்பா, இப்போ நீங்க எதை சொன்னாலும் கேட்கிற நிர்மத்தை

0: அவர் இல்லப்பா. ஒடுங்கோப்பா, நமக்கு அவ்வளவுதான் பிராப்தம். விதி ஒடுங்கோ.
1: அந்த பாயா போன விதிதாமா, பிறந்ததுல இருந்து என்ன பாடா படிச்சுட்டு இருக்கு. கெட்டதுலயோ நல்லதுன்ற போல இந்த குசலனுடைய குழந்தைக்கு ஒரு குபேரம் கிடைக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த அற்ப சந்தோஷத்தை கூட அந்த ஆண்டவன் என்ன அனுபவிக்க விடலையே.
0: அப்பா அப்பா, என்னப்பா நீங்கோ, நீங்களும் இப்படி அழுதுன்னா அப்புறம் நேத்து யாருப்பா ஆறுதுன்னு சொல்லுவா? ஏன்பா, நான் இந்த ஆத்துக்குள்ள வந்தபோது நீங்க என்ன ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன்? அசத்தோமா சத்கமயம் தானே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ இந்த அசத்தியமான வாழ்க்கையில நடக்கிறத பத்தி நாம ஏன்பா கவலைப்படணும்? கொடுங்கப்பா, பார்த்துக்கலாம். பகவான்கா
2: பாத்தியாடா, பாத்தியாடா சங்கரா, எங்களாண்ட சொல்ல வேண்டாம், நாங்க வேண்டாதவெல்லாம் போயிட்டோம். ஆனா பாட்டி ஆத்துக்கு பெரியவா, அந்த மரியாதைக்காவது ஒரு வாட்டி அவளாண்ட சொல்லிட்டு

0: 乱搞。
1: பாத்தியாடா பாத்தியாடா சங்கரா, எங்களாண்ட சொல்ல வேண்டாம், நாங்க வேண்டாதவளா போயிட்டோம். ஆனா பாட்டி ஆத்துக்கு பெரியவா, அந்த மரியாதைக்காவது ஒரு வாட்டி அவளாண்ட சொல்லிட்டு போயிருக்கலாம். பாவா சங்கரா, நீ அவளை வழிய போய் ஐஷன் வந்து வச்சுக்கோ, ஏன் சொர்ன்னு ஏறிடும் முருகமரம்.
2: இவ்வளவு இருக்கிறவ இந்த 3 வருஷத்துல ஒரு பிள்ளைய பத்தி காமிச்சிருக்கணும், அதுக்கு துப்பு இல்ல. ரோஷம் மட்டும் நன்னா போத்துட்டு வரது.
1: அவனை பாடுறா கோப்பு, குழந்தனாவன் வெகுலி, அவளுக்கு எவ்வளவு பெரிய வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கான். ஏடா கோப்பு, ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஸ்ரீயா இருந்தா என்னடா பண்ணிருக்கணும், தனக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தன்னோட ஆத்துக்காரருக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு ஒரு ஓரமா இருக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அதான் சொல்லுவாளேடா, இந்த நாய குளிப்பாட்டி நடு ஆத்துல வச்சாலும் அது ஏதோ போகும்னு சொல்லுவாளே. அதுதான்டா இது, இதெல்லாம் அண்ணா நன்னாவே சொல்லுவான்.
2: போறோம் போறோம், அண்ணா உன் தம்பிய சேர்ந்துட்டு அவன் மனசுல கழிச்சிடாதீங்க. ஏற்கனவே நம்ம பேர்ல பழி போட்டு இருக்கா, இல்ல ரெண்டாம் கல்யாணம் வேறையா, நமக்கு என்ன வம்ப வாங்க.
3: தெரியாம கேக்குற நீங்களா, உங்களை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கு, ஒரு பொண்ணு பேர் ஏதோ சொல்லல,
1: சரஸ்வதி
3: ஏதோ ஒரு அவதி, பேசி பேசி நிச்சயம் பண்ணு.
1: சங்கரா பொண்ண ஒரு தடவை நீ பார்க்க
3: வேண்டாம். மாமா நான் பொண்ண பார்க்க வேண்டாம், அதான் நானா பார்த்து பண்ணிடுது, இப்படி அடிச்சு இப்படி அடிச்சுன்னு சொல்லி சொல்லி காட்டிட்டே இருக்கல. போ, நான் பார்த்ததெல்லாம் இந்த தடவை நீங்க உட்கார சொன்ன இடத்துல உட்கார

0: இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிடுங்கோ. சுவாதி நட்சத்திரம், துலா ராசி, ஸ்ரீவத்ஸ கோத்திரம்.
1: தேஷா பண்ணிடுறேம்மா, அம்பாளுக்கு அலங்காரத்தை முடிச்சுட்டு பண்ணி வைக்கிறேன்.
2: லக்ஷ்மி நன்னா இருக்கியா?
0: நான் நல்லா இருக்கேன் கிட்டாமாம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. நீ சங்கர்னு பிரிஞ்சு ஒரு வருஷம் ஆகுது. இருந்தாலும் இன்னைக்கும் அவன் பேர்ல அவனுக்காக அர்ச்சனை பண்றதை பாக்குறச்ச எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா.
0: இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குமாமா? நாங்க ரெண்டு பேரும் உடம்பால வேணா பிரிஞ்சிருக்கலாம், ஆனா மனசார இன்னும் சேர்ந்துதானே மாமா வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: கவலைப்படாதம்மா குழந்தை, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.

0: அர்ச்சனை பண்ணணும். ஸ்வாதி நட்சத்திரம் துலா ராசி, கோத்திரம்
1: ஸ்ரீவத்ச கோத்திரம் தானே? அவ சொல்லிட்டா.
0: யாரு?
1: பிரதர்ஷனம் பண்ண போயிருக்கா. இருமா, ஒரு ஒரு அர்ச்சனையா பண்ணி
0: வைக்கிறேன். திடீர்னு காணாம போயிட்டே.
2: இது வஜ்ர கடை இரும்பு வேலு பார்த்தேன்.
0: யாரு?
2: இல்ல, இரும்பு கடை வஜ்ர வேலு வந்திருந்தா, அவனோட பேசிட்டு இருந்தேன்.
0: நானே
2: ரொம்ப காலம் கழிச்சு நித்தமா பார்த்தேன்.
0: ஏன்னா லக்ஷ்மி அக்கா ரொம்ப அழகா இருப்பா.

0: சமைப்பா, ஜோரா பாடுவான்னு சமயம் கிடைக்கிறதெல்லாம் வாயார மனசார புகழ்களே. அப்புறம் என்ன அக்காவை ஆத்த விட்டு அனுப்பிச்சுட்டேன்? லக்ஷ்மி அக்காக்கு குழந்தை இல்லைன்னு தானே ஆத்த விட்டு
1: அனுப்பிச்சுட்டேன்.
0: இல்ல, ஒருவேளை நேக்கும் குழந்தை பிறக்கலன்னா லக்ஷ்மி அக்கா கதி தானா எனக்கும்?
1: சரஸ்வதி, நீ ரொம்ப கேள்வி கேட்கற. நேக்கு தான் உடம்புக்கும் தெம்பு இல்லை, அதனால நான் தூங்க போறேன். நீயும் விளக்கு அணைச்சு தூங்க.
0: விளக்க உங்களால தான் நான் சுலபமா அணைக்க முடியும். சுவிட்சு ஒசரக்க இருக்கு, நீ கேட்டாதுன்னு. சந்திரா
1: சொல்லுங்க, கேக்குறது.
2: சரஸ்வதி ஆட்டில் இருக்காளோ?
1: கூப்பிட்டுமா?
2: இல்ல இல்ல, இருக்கட்டும். சங்கரா, ஏதாவது விசேஷம் உண்டோ?
1: பட்டீஸ்வரம் பட்டாபிராமையர் பலகாரம் நினைச்சிட்டு பட்டாசு வாயில போட்டு பட்டாரம் வச்சுடுத்து அப்படின்னு இந்த தடவை நான் விஷயத்தை மாத்தி சொல்ல போறதில்லை. மாமி கவலைப்படாது, நீங்க கேட்க வந்தது பதிலுக்கு நான் சொல்ல வேண்டியது ரெண்டுத்தையும் நானே சேர்த்து சொல்றேன். நான் விசிராந்தியா இருந்து கேட்டு போங்க. மாமி இதையா கேக்குறா விசேஷம்னு? இல்ல இன்னும் சத்தனா இல்ல கேப்பா. சங்கரா, சரஸ்வதி ஆத்துல இருக்காளோட? இருக்கா மாமி? ஏதாவது புழுப்பூச்சி உண்டோ? ஐயோ இருக்கு மாமி, அமாவாசை சொல்லி மருந்து அடிச்சுட்டு இருக்கேன். சி அசடு, நான் அத்தையா கேட்டேன், சரஸ்வதி வயிற்றுல ஏதாவது புழுப்பூச்சி இருக்கா? இது வரைக்கும் எதுவும் இல்லை மாமி. உடனே அவர் இது வரைக்கும் இல்லைன்னா இனிமேல் வந்துட போறது? சரி மாமா, எனக்கு தான் பிராப்தம் இல்லை. உடனே அவர் பிராப்தம் ஆகுது, புடலங்களாவது. நீ இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு பண்ண பதிலா, அதாவது இப்படி ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலா, முத பொண்டாட்டியோடவே நன்னா இருந்துக்கலாம்டா. உடனே அவர் அதுக்கு மாமி உடனே, சங்கரா பொண்டாட்டியா இருக்கிறவ அழகா இருந்துட்டா மட்டும் பத்தாதுரா, காலகாலத்துல குழந்தை குட்டிகளை பத்தி தர தெரியணும். என்ன இதெல்லாம், யாரோ எங்கேயோ யாருக்கோ எப்போ சொன்ன மாதிரி காதல எதிரொலிக்கிறதா?
3: மங்களா, யாரு இதெல்லாம் சொன்னது?
0: எல்லாம் நீங்க தான் சொன்னேன்.
3: நான் மட்டுமா சொன்னேன்? கோபு கூட தான் சொன்னா.
1: மண்ணி மட்டும் வாய வச்சுட்டு சும்மா வருது. உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க, உங்களுக்குள்ள அடிச்சுக்காதீங்க. நம்ம யார் இப்போ நடராஜ ஜடாவல்லவர் பரம்பரை ஆம்பளை ஆம்பளை வாரிசு வேணுமே. பொம்முநாட்டில் மனசை பத்தி நமக்கு என்ன குறைச்சல், நமக்கு என்ன கவலை? இதை பார்க்க வேணுமே, நீங்க ஆத்து பக்கமே வரப்படாது அப்படின்னு என்னால சொல்ல முடியாது. நீங்களா என் தாய் வழி பந்துக்குள்ள ஆயிட்டேன். வாங்கோ வாங்கோ, நன்னா இருக்கோ, நன்னா சாப்பிடுங்கோ. நான் தயவு செஞ்சு தயவு செஞ்சு இன்னைக்கு உபாயம் சொல்றேன், உதவி பண்றேன்னு தயவு செஞ்சு.
4: சங்கரா சொல்ற நேம் தப்பா எடுத்துக்காத. தெய்வத்துக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த தெய்வத்தையே சரணாகதி அடைஞ்சு பரிகாரம் தேடிக்கிற மாதிரி, மனுஷாளுக்கு எதிராக நாம செஞ்ச பாவங்களுக்கு அந்த மனுஷாலேயே சரணாகதி அடைதான் பரிகாரம். ஒரு உத்தமமான பொண்ணோட மனசை நீ நோகடிச்சிட்ட. அந்த லக்ஷ்மி அண்ட போய் நெக்குருகி மன்னிப்பு கேள், அவளை சந்தோஷப்படுத்து. அவளோட கருணா விலாசத்தால இந்த ஆத்துல புத்திர பாக்கியம் உண்டாகிறதுக்கு ஒரு சின்ன சந்தர்ப்பம் இருக்கு.
1: எப்படி சுவாமி, எந்த முகத்தை வச்சுட்டு அங்க போய் சரஸ்வதி நெல்லு இப்ப நீ எங்க கிளம்பிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆத்த எல்லாருமே? நீங்க பாட்டுக்கு ஒருவேன் சொல்லாம போயிட்டே இருப்பா. நான் இப்போ நான் நோக்கு, நான் இப்ப ஒண்ணுமே சொல்லலையம்மா. கிட்டா வேறு ஏதோ பேசிட்டு இருந்த.
0: கிட்டா மாமா சரியா தானே நான் சொன்னா? அதான் புறப்பட்டுட்டேன்.
1: எங்க
0: வாங்கண்ணா, லக்ஷ்மி அக்கா விஷயம் வந்துடலாம்.
1: மாமா என்ன மன்னிச்சிருக்கோம், நான் மகா பாவம் பண்ணிட்டேன். லக்ஷ்மியோட மனசை நான் ரொம்ப நோக்கடிச்சுட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை எங்க ஆத்துக்கு அழிச்சிட்டு போய் மறுபடியும் கொடுத்துட்டு நடத்தணுன்றதுக்காக உங்களை தேடி வந்திருக்கேன். இதை பாருங்க வைத்திய, என்னோட அபிப்பிராயம் மட்டும் இல்லை, என் பாரியாலோட அபிப்பிராயமும் இதுதான். அதனால நீங்க லக்ஷ்மிய கூட்டு ஒரு வார்த்தை கேட்டு அவ சரின்னு சொன்னா என் கூட அனுப்பி வைங்க மாமா.
5: பாப்ல நீங்க சொல்றது
1: நிஜம்தான்.
5: பாப்ல நீங்க நல்லா இருக்கணும். லக்ஷ்மி மறுபடியும் வாத்து கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்த போறோம் சொன்னதை கேட்ட உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மா லக்ஷ்மி, லக்ஷ்மி
0: கூப்பிட்டேனப்பா.
5: மனசுல வந்து வந்திருக்கிறாருமா, அவர் உன்னை மறுபடியும் வாத்துக்கு அழைச்சிட்டு போய் குடும்பம் நடத்தணும்.

0: ஆசைப்படுற, நான் சரின்னு சொல்லிட்ட குழந்தை, நீ என்னமா சொல்ற?
1: இல்லப்பா, அது வந்து
0: மறுபடியும் என்ன நினைச்சு நீ கவலைப்படாதம்மா. நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா குடும்பம் நடத்துறதாம்மா, நேக்கு சந்தோஷம். சரின்னு சொல்லு குழந்தை, சரின்னு சொல்லு.
1: உங்க இஷ்டம் என்னவோ அதுதான்ப்பா என் இஷ்டம்.
2: சங்கரா, குழந்தை பொறுத்துன்னு கேள்விப்படா, ரொம்ப சந்தோஷம் தான் கண்ணா.
3: நன்னாரு, அப்பவே சொன்னோம்னா லக்ஷ்மி இந்த ஆட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் சுபகாரியம் நடந்துடுத்து. லக்ஷ்மினா லக்ஷ்மி தான்.
2: நம்ம தான் அப்பவே சொன்னோம்டி.
4: அதாம்மா அன்னைக்கு விந்தையா இருக்கு. நீங்க அப்பவும் சொன்னேள், இப்பவும் சொல்றேன். ஆனா சுபகாரியம் நடந்துடுத்து, ஆம்பளை குழந்தை லக்ஷ்மி.
1: அவளை பார்த்த உடனே அடுப்புல பெரிய அண்டாவா வச்சுட்டேன்.
4: அத வர வர அவளும் இந்த குறிப்பறிஞ்சு நடக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா பாவம் லக்ஷ்மி, நல்லா கேட்டுக்கோ, வளா இருக்காளே பாவம். அடிக்கடி ஏதாவது டூரு தேசாந்திரம்னு போயிட்டே இருப்பான். உடம்பு பாவம் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா இருக்கும். அதனால இந்த வாட்டி அவளுக்கு சமைக்கும் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாகவே போடு.
5: ஆயிரம் தான் சொல்லுவோக்கா, கும்பகோணத்துல கும்பகோணத்துல தான் நாக்கு என்னமா சிவக்குது.
1: அசடு, நாக்கு நன்னா சிவக்குறதுன்னா ஆத்துக்காருக்கு மேல கொள்ள பிரியம்னு அர்த்தம். மொக்கு
5: போங்கோக்கா.
4: லட்சுமி, பிரசுதி, மடி லட்சுமி. இது நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்னாவே இருக்கலாம், கூப்பிடுறது சுலபமா போயிருது. லட்சுமி சரஸ்வதி கேட்டு கூப்பிட்டா போறோம். ஆமா, இதே நம்ம குழந்தை சுவாமிநாதனுக்கு ஒரு வயசு ஆக போறதும்னோ, அதான் நாளைக்கு சுவாமி மலையில அவனுக்கு முடி எடுக்கிறதா வேண்டிட்டு இருக்கோம்னோ, நான் ரெண்டு பிரசுரக்காரர் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஒரு கார்ல நாமெல்லாம் போறோம், இன்னொரு கார்ல அந்த வேப்பத்தூர் கோஷி வரதேங்கிறது பாவம். வளவலன்னு பேசுனதை தவிர நல்ல மனசு அவளுக்கு பாவம்.
1: பாட்டிக்கு துணையா இருக்கேனே.
4: ஏன் பாட்டி இந்த ஆத்துல தனியா இருந்தது இல்லையா? இது மாதிரி சாக்கு போகலாம் சொல்லாத, நீ வர. ஆமா
1: இல்ல பெத்தவா, நீங்க ரெண்டு பேரும் ஐஷண்டு போனேன்னா நன்னா இருக்கும்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம்.
4: ஓஹோ, இந்த பாருமா, இந்த லோகத்துல மத்தவா குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா என் குழந்தைக்கு பெத்தவளும் வேணும். இந்த மாதிரி தெய்வமா பார்த்து பார்த்து வளர்க்குறியே, வளர்க்குறவன் நீ வேணுமா?
6: என்னண்ணா இவர் இவ்ளோ வேகமா ஓட்டுறார், பயமா இருக்கு. நான் கொஞ்சம் மெதுவா போச்சுங்கண்ணா.
7: டேய் சாம்பாளி, வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுறா.
8: ஐயா
7: சரஸ்வதி பயப்படாத, மெதுவா ஓட்டு.
8: ஐயா ஐயா, வண்டியில பிரேக் பிடிக்கல. ஐயா பிரேக்
6: பிடிக்கல.
8: பின்னாடி வேற ஒரு வண்டியில வந்துட்டு இருந்தா, அவளுக்கு ஒண்ணு ஆகல. ஆனா குழந்தைய அனாதைய தவிக்க விட்டுட்டு சங்கர போய் சேர்ந்துட்டா பாட்டி. சங்கரா
6: சங்கரா சங்கரா சங்கரா.
2: சங்கரனும் சரஸ்வதியும் போய் சேர்ந்துட்டான். விளையாட்டும் ஒரு வாரம் ஓடி போயிடுச்சுடா கோப்பு. இனிமேல் இந்த ஆத்துல நம்மளுக்கு என்ன வேலை? அவாவா ஆத்துக்கு போய் சேர வேண்டியதானே.
3: என்ன யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சில ஜென்மாக்களுக்கு நேரா சொன்னதான் புரியும். நீ லக்ஷ்மி மாமா உன்னதான் பேசிட்டு இருக்காரு.
2: ஏன் லக்ஷ்மி, நான் சொல்றது காதுல விழறதா இல்ல விழாத மாதிரி நடிக்கிறியா? என்னைக்கு இந்த ஆத்துல நீ கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கே சங்கரனையும் சரஸ்வதியும் உருட்டிட்ட. இன்னும் எத்தனை பேரை உருட்டலான்னு கங்கனை கட்டிட்டு காத்துட்டு இருக்க.
6: ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன்? அவரே போயிட்டார். இனிமே அவர் நினைப்பா இந்த குழந்தை மூஞ்சிய பார்த்துதானே நான் என் காலத்தை ஓட்டணும்.
3: அனுமதி கொடுங்க. அதெல்லாம் நடக்காதடி.

0: மாமி, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமி, இந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சுறாத.
1: என்ன நீலி கண்ணீர் வடிக்கிற? மரியாதையா இந்த ஆத்த விட்டு வெளில போயிடு.
0: நான் போயிட்டு வரேன் பாட்டி. நான் எங்க இருந்தாலும் உங்க நினைப்பாவே தான் பாட்டி இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. அப்புறம் குழந்தை பத்திரம் பாட்டி, நான் வரேன் பாட்டி.
2: இல்லடி, எங்க போற? யாரு சொன்னாலும் போற? இந்த ஆத்துல நோக்கு இல்லாத உரிமையா இவாளுக்கெல்லாம் இருந்துட போறது? இதோ பாரு லக்ஷ்மி, என்ன ஆனாலும் அந்த குழந்தைய விட்டு நீ ஒரு க்ஷணம் கூட பிரியப்படாது. கடைசி நேரத்துல சங்கரனும் அதை தாண்டி ஆசைப்பட்டிருப்பான். ஒண்ணு புரிஞ்சுக்கோ, பேச வேண்டியத பேச வேண்டிய நேரத்துல பேசலன்னா நம்மள பேசவே விடாதிக்கு இவெல்லாம் ஊமையாவே ஆக்கிட்டுவா. நான் சொல்றேன், அந்த குழந்தைய உன் கையில எடுத்துக்கோ, அது ஓ சொத்து. எங்க போய் எப்படி வளர்த்துக்கிறியோ நீயே வளர்த்துக்கோ. உன்னை யார் என்ன பண்ணிடுறான்னு நானும் பாக்குறேன்.
0: போயிருப்பேனா? அவருடைய சொகத்துக்கு எந்த பந்தமும் ஏற்படுத்த கூடாதுங்கிறதுனால தானே நான் போனேன். மறுபடியும் நானாவா இந்த ஆத்துக்குள்ள வந்தேன்? தானாவா வந்தேன்? அவராதானே என்ன வாக்கிய வந்த ஐஷண்டு வந்த சரஸ்வதிக்கு கர்ப்பம் தெரிச்சப்போ இதே வாயால என்ன சொன்னேன்? லட்சுமி இந்த ஆத்துல கால் எடுத்து வச்ச நேரம் சரஸ்வதிக்கு புத்திரபாகியம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். இப்போ அதே வாயால என்ன தொடகாலின்னு சொல்றேளே. மாமா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. பாருங்க, இந்த குழந்தை நேக்கு பிறக்கலைனாலும் எங்க ஆத்துக்காருக்கு பிறந்த குழந்தை. இந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்குற முழு உரிமையும் எனக்கு மட்டும்தான் இருக்கு. இப்படியாவது ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கணுங்கிறது தான் தெய்வ சங்கல்பம். இல்லைன்னா இவாழ்கிட்டேந்து அந்த குழந்தைய பிரிச்சு என் கூட பிரயாணம் பண்ற மாதிரி அந்த பகவான் பண்ணிருப்பானா? உங்களுக்கு எல்லாம் என்ன, எங்கே நான் இந்த சொத்தை முழுசா அனுபவிச்சிருவேனோங்கிற பயம் தானே? வேண்டாம், நேக்கு இந்த சொத்துல சல்லி காசு வேண்டாம். எல்லாத்தையும் நீங்களே அனுபவிங்க. அவரே போயிட்டார். இனிமே நேக்கு இங்க என்ன வேலை? ஆனா குழந்தைய மட்டும் என்கிட்ட இருந்து பிரிச்சு விடலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க.
3: இல்ல, குழந்தை மேல உன் கை பட்டதோ இங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன்.
0: என்ன பண்ணுவேன்? என்ன கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேளா? உசிரே போனாலும் சரி, இந்த குழந்தைய விட்டு இனிமே நான் ஒரு க்ஷணம் இந்த பக்கம் அந்த பக்கம் நகர மாட்டேன். அவ்வளவுதான்.
1: இவளை சம்ஹாரம் பண்ணாதானடா வம்பு. திரௌபதி மாதிரி மானபங்கம் படுத்திட்டோம்னா
0: அழிஞ்சு போயிடுவேன். மனசார சொல்றேன், தயவு செய்து கிட்ட வராது.
3: பெரிய கண்ணகியா, சாபம் விட்டா நம்மளா பஸ்பம் ஆயிடும். என்ன
0: விடுறா கைய கைய? பாவி, நீ ஒரு மனுஷன் தானாடா? பொம்பளையோட மனசை இப்படி நோகடிச்சேன்னா அது உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த நாட்டையே சுட்டடிச்சிடும். பொறுமைக்கு உதாரணமா இந்த பொண்ணையும் மண்ணையும் சொல்லுவா. அந்த பொறுமைய உதாசீனப்படுத்திராதே. அக்கிரமமும் அநியாயமும் தலைவரிச்சு ஆடும் பொழுது பூமாதேவியே சீறி எழுந்து வரலையா? அப்படி சீறி எழுந்து வந்த கண்ணகி மதுரையே எரிக்கலையா? நடு சபையில திரௌபதியோட ஒரு சாபம் கௌரவ குலத்தையே அழிக்கலையா? சந்தர்ப்பத்தால நிர்பந்தம் ஏற்பட்டா ஒரு பொண்ணால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்ல. இதெல்லாம் உங்களை மாதிரி சில மர மண்டைகளுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் ஆண்டவனே அர்த்தநாரீஸ்வரரா காட்சி அளிச்சிருக்க.
4: ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பார்த்தேளா எப்படி பேசுறான்னு?
0: மங்களம் மாமி, எப்படி பேசுறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன பேசுறோங்கிறது தான் முக்கியம். சத்த முன்னாடி வாய் கூசாம எங்களை வெக்கம் கட்ட குடும்பம்னு சொன்னாலே, தோ நிக்கிறாரே உங்க ஆத்துக்கார், அவர் இப்போ ஒரு வெக்கம்

0: சொன்ன போது வாய மூடிண்டு நின்னாலே உங்களை நாங்க எந்த குடும்பம்னு சொல்றது. ஒரு புருஷனை தர்ம வழியில ஐசிண்டு போறவ பேர் தான் தர்ம பத்தினி. ஆமா, நீங்க எல்லாம் சாஸ்திரம் படிச்சவா தானே, மறந்துட்டேல? நான் ஞாபகப்படுத்துறேன், மனு தர்ம சாஸ்திரத்துல என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? ஒருத்தருடைய முதல் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் இல்லாம அவருடைய ரெண்டாம் சம்சாரத்துக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டா அந்த குழந்தை முதல் சம்சாரத்துக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லி. அப்படி சாஸ்திரமே சொன்னத இல்லைன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க யாரு என்ன தடுக்க? வரணும், இது என் குழந்தை, என் வாரிசு, என் சந்ததி. என் சந்ததிய நான் சந்தையில விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் இந்த குழந்தையோட தான், செத்தாலும் இந்த குழந்தையோட தான். உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க.
1: பா வாங்கோப்பா, நம்ம நம்பத்துக்கே போயிடலாம்ப்பா. இந்த பெரிய இடத்து சகாத்தாலும் நமக்கு வேண்டாம்ப்பா. ஆனா அப்பா, இந்த தடவை நான் வெறும் கையோட வரலப்பா, விலை மதிப்பே இல்லாத ஒரு சொத்தை கூட ஐஷிண்டு வரேன். ஆமாம்ப்பா, அந்த பகவான் ரெண்டு குழந்தைய பாத்துக்கிற பொறுப்பை கொடுத்துருக்காம்ப்பா. ஆமாப்பா, இது நாம் பெக்காத குழந்தை, நீங்க என்ன பெத்தெடுத்த குழந்தை. வாங்கப்பா, நம்ம
2: சபாஷ். பாரதியார் கண்ட புதுமை பெண் இவதானோ? இவதானோ சந்தேகம். இவதான் சார், ஒவ்வொரு யுகத்திலையும் தன்னுடைய நியாயமான உரிமைக்காக போராட ஒரு லட்சுமி அவதரிச்சிருக்கா சார். இன்னொரு விசேஷம், நம்ம நாட்டில் மட்டும் நம்ம பெண்மணிகளுக்கு இந்த தாய்மைங்கிற ஒரு உணர்ச்சி மேலோங்கி நிற்கலன்னு வச்சுங்க, இங்கே பிறக்கிற பாதி குழந்தைகள் அனாதியாக தான் சார் போயிருக்கும். பொதுப்படையாக சொல்லுவானே, பர்டிகுலராகவே சொல்கிறேன், அன்னைக்கு மட்டும் அந்த லக்ஷ்மிக்கு தைரியம் வந்து அந்த குழந்தையை கையில் எடுத்துக்கிட்டு அவள் வெளிநடப்பு நடத்தலைன்னு வச்சுங்க, நானே அனாதியாக தான் சார் போயிருப்பேன். யோசிக்கிறீங்களா? ஆமாம், இத்தனை நேரம் நீங்கள் என்னோட சேர்ந்து பார்த்தது எங்கள் கிராமத்து கதை மட்டும் இல்லை, எங்கள் குடும்பத்து கதை, எங்கள் பெரியம்மா லக்ஷ்மியோட கதை. ஆமாம், அதோ அந்த லக்ஷ்மி கையில் எதிர்கால இந்தியாவை நோக்கி சந்தோஷமாக போயிட்டுருக்கேன் அந்த குழந்தை. அந்த சுவாமிநாதன் வேற யாரும் இல்லை சார், இந்த சுவாமிநாதன் தான். ஏதோ இத்தனை நேரம் என்னோட சேர்ந்து எங்கள் குடும்ப கதையை பார்க்குறதுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கினீங்களே, அதுக்கு உங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி.

நேயர்கள் இதுவரை YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகமே மேடை நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் வெண்ணிற ஆடை மூர்த்தி, இயக்கம் YG மகேந்திரன், வானொலி நாடக தொகுப்பு டி சுஜின்குமார், வானொலி நாடக அமைப்பு S. அண்ணாமலை பாண்டியன், J. ஜெயா.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் பயிறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். எட்டு மணிக்கு திரை இசை, 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு ரவி வாஸ்திரிய அகில பாரதிய சங்கீத் சபா, குமார் மர்டூர் அவர்கள் பாட்டு டெல்லி ஏஞ்சல், படைப்பு ஆகாஷ்வாணி தர்வாத்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:08. நேயர்கள் கேட்கவிருப்பது கிராமிய தென்றல்.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் ஐ தாயாரம்மாள் குழுவினர் வழங்கும் கும்மி பாடல்கள் கேட்கலாம்.
2: நான் வந்து நல்ல தங்க பாட்டு பாட போறேன். சா

மானுருள மயிலுருள நல்ல மானுருள மயிலுருள நல்ல மாங்கா தண்ணியால மோத மாங்கா தண்ணியால மோத மாங்கா காசி கடக்குதடி.

எங்க அண்ணாமாவ கற்பழக்கி கற்பழக்கி அப்பனி கல்யாணம் பண்ணிக்கடா மவனை பண்ணிக்காடா. அம்மா அவன் முழங்கா அழுத்தா சேலை கட்டிய சேலை கட்டிய அவன் மோறு இப்பான் கொண்டமாவன் கொண்டமாவன். அப்போ எங்கள் அடத்தா கண்டு வந்தேன் மவனை நீ கண்டு வந்த அந்த எள்ளுலையும் சேரும் மெல்லியாலே மவனை மெல்லியாலே. அம்மா நான் பார்த்து வந்த நாள் மோதலாம் தாயே நாள் மோதலாம் எனக்கு பாயம் ரொக்க வல்ல தாயே எனக்கு வல்ல. அம்மா அம்மா அவள் குனிச்சு நல்லா முழுவும்போது நான் அவள் குதிய அழக்க கண்டு வந்தேன் தாயே நான் கண்டு வந்தேன். அம்மாவை மல்லா வந்துத்தா முழுவும்போது அவளோட மாற அழக்க கண்டு வந்தேன் தாயே நான் கண்டு வந்தேன். அம்மா நான் கண்டு வந்த நாள் மோதலாம் தாயே நாள் மோதலாம் எனக்கு கண்ணோரக்க வல்ல அம்மா வல்ல. அம்மா எப்போ வானா மண்டா என் மகனே என் மகனே அம்மா வார்த்தை சொன்னால் கேளுமாடா அம்மாவுடே நீ கேளுமாடா. அம்மா அங்கே எல்லாம் இருந்தால் குளிக்கும் மஞ்சா குளிக்கும் மஞ்சா அதுங்க அரப்பாலமோ கால்பாலமோ கால்பாலமோ. அம்மா அந்த மாலை பொண்ணு குளிக்கும் மஞ்சா குளிக்கும் மஞ்சா அதுங்க அருவே தெட்டுங்க அரு பாலம் அம்மாங்க அரு பாலம். எப்பா நான் வானாமண்டா என் மகனே அம்மா வார்த்தை சொன்னால் கேளுமாடா அம்மாவனே நீ கேளுமாடா. அம்மா நீ என்ன தத்தா சொன்னாலுமே தாயே சொன்னாலுமே எனக்கு யாராவது அம்மா எந்தனுக்கோ எந்தனுக்கோ. எப்பா முழங்கா அழுத்தா சேலை கட்டி சேலை கட்டி அம்மா போரு இப்போ கொண்டமாவன் தாயன் கொண்டமாவன். நீ எந்த பொண்ணை கட்டுனாலும் எனக்கு கொண்டமாவா வேணா அம்மா எனக்கு வேணா அம்மா. அம்மா நான் பார்த்து வந்த மாலை பொண்ணு மாலை பொண்ணு எனக்கு பரியங்களை மாற்றுடம்மா நீ மாற்றுங்கம்மா. வேணா மண்டா என் மகனே என் மகனே அம்மா வார்த்தை சொன்னால் கேளுமாடா.

0: கைட்டா மாலை
1: ஆரிய மாலை
2: ஐ மாலை
1: இட்ட சட்ட செல்வம் கைட்டா மாலை
0: ஆரிய மாலை
1: கைட்டா மாலை

0: பெரிய மாலை
1: சூரம் மாலை
0: அரிய மாலை
1: கும்பாசரிய செல்வாரம்.

0: தடுக்கெடுப்பே சின்ன தடுக்கெடுப்பே சீரையே உள்ளழிப்பே.
1: அச்சி வெல்லாம் பச்சரிசி அழகாத்தான் சமைச்சி வச்சி, அச்சி வெல்லாம் பச்சரிசி அழகாத்தான் சமைச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30, 10:00. நேயர்கள் கேட்கவிருப்பது சிறுவர் பூங்கா.

0: வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைய நமது சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி திலாசுபேட் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் வழங்கக்கூடிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாணவர்களாகிய நாங்கள் பல்சுவை நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்க வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்க வந்திருப்பது கேஷிகா மற்றும் ஸ்ரீஜா. நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நிகழ்ச்சியில் முதலாவதாக குழந்தைகளின் மாமா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் ஜவஹர்லால் நேருவை பற்றி ஒரு பாடல் பாட வந்திருக்கிறார்கள் எம் பள்ளி மாணவிகள். ஸ்ரீஜா, சுஜாதா, தீப்சிகா, தன்யஸ்ரீ, திவ்யா, ஓவியா, கேஷிகா, சுகந்தா, கிருத்திகா, தேஜஸ்ரீ மற்றும் ஜீவிதா.
2: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.

0: நேர்மாமாவின் பெருமைகளை பற்றி அழகாக பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக வீரமங்கை வேலுநாச்சியாரின் வாழ்க்கையை நாடகமாக நடித்து காட்ட வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள் ஸ்ரீஜா, சுஜாதா, தீப்ஷிகா, திவ்யா, தன்யஸ்ரீ மற்றும் ஓவியா.
1: அனைவருக்கும் வணக்கம். வீரமங்கை வேலுநாச்சியார் நாடகம் வழங்குவோர் 7ஆம் வகுப்பு மாணவிகள். நடிப்பவர்கள்

0: வேலு நாச்சியாராக ஸ்ரீஜா, அமைச்சர் தாண்டவராயராக திவ்யா, பெரிய மருதாக தீப்சிகா, சின்ன மருதாக சுஜாதா, ஐதரளியாக ஓவியா, குயிலியாக தன்யஸ்ரீ.
1: வேலு நாச்சியார் சிவகங்கை மன்னன் முத்து வடுகநாதரை மணந்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தார். காளியார் கோவிலில் நடைபெற்ற போரில் முத்து வடுகநாதர் ஆங்கிலேயரால் நயவஞ்சகமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். காட்சி ஒன்று, திண்டுக்கல் கோட்டை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு
0: நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
2: கவலைப்படாதீங்க அரசியே, நாம் சிவகங்கை மீட்க நாட்கள் நெருங்கிவிட்டது.
0: அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
2: அரசியே, உங்களை பார்க்க யாரோ வந்துள்ளார்.
0: மைசூரில் இருந்து ஐதரலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன்.
3: வணக்கம் மாரசியாரே.
0: வணக்கம்.
3: மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து உள்ளனர்.
0: அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன்.
2: ஐதரலி உறுதி

0: பயங்கரமாக கொல்லப்பட்டார். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கை மீட்க உறுதி பூண்டார். திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார். காட்சி ஒன்று, திண்டுக்கல் கோட்டை 8 ஆண்டுகளுக்கு பிறகு.
1: நாம் சிவகங்கையை இழந்து 8 ஆண்டுகள் ஆகிவிட்டன.
2: கவலைப்படாதீங்க அரசியே, நாம் சிவகங்கையை மீட்க நாட்கள் நெருங்கிவிட்டது.
1: அந்த இனிய நாளை தான் நானும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
2: அரசியே, உங்களை பார்க்க யாரோ வந்துள்ளார்.
1: மைசூரில் இருந்து ஐதரலி அனுப்பிய படை வந்துவிட்டது என நினைக்கிறேன்.
2: வணக்கம் மாசியாரே.
1: வணக்கம்.
2: மைசூரிலிருந்து 5000 குதிரைப்படை வீரர்கள் வந்து உள்ளனர்.
1: அப்படியா, மகிழ்ச்சி. அவர்களை ஓய்வெடுக்க சொல், நான் பிறகு வந்து பார்க்கிறேன்.
2: ஐதரலி உறுதியாக படையை அனுப்புவார்கள் என்று எனக்கு எப்பொழுதே தெரியும் அரசியே.
1: எதனால் அப்படி சொல்கிறீர்கள் அமைச்சரே?
2: நம் இருவரும் ஐதரலியை சந்திக்க மைசூருக்கு சென்றோம் அல்லவா? அப்போது தாங்கள் அவரிடம் உருது மொழியில் பேசினீர்கள். அவர் முகத்தில் பெரிய மகிழ்ச்சி தோன்றியதை நான் கண்டேன்.
3: நம் அரசியாரின் பன்மொழி அறிவு நமக்கு பெரிய நன்மையை தருகிறது.
2: ஆண் சின்னமருது அவர்களே, நம் வீரர்கள் ஆயதரளி அனுப்பிய 5000 குதிரைப்படை வீரர்கள் சேர்ந்து விட்டார்கள். ஆகவே நாளை சிவகங்கையை மீட்க புறப்படலாம் அரசியே.
1: என் கணவர் கொல்லப்பட்ட ஊர் காளியார் கோவில். எனவே நாம் முதலில் காளியார் கோவிலை கைப்பற்றுவோம், பிறகு சிவகங்கையை மீட்போம்.
0: அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டனர். மறுநாள் காளையார் கோவில் நோக்கி வேலு நாச்சியார் படை புறப்பட்டது. ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலியும் தலைமையேற்றனர். காளையார் கோவிலில் வேலு நாச்சியாரின் படைக்கும் ஆங்கிலேயரின் படைக்கும் கடுமையான போர் நடைபெற்றது. இறுதியில் ஆங்கிலேயரின் படை தோற்று ஓடியது.
2: அரசியார் அவர்களே, காளையார் கோவில் நம் கையில் வந்துவிட்டது. நாம் இப்போதே சிவகங்கை கோட்டையை தாக்கினால் ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்து விடலாம்.
1: அவசரம் வேண்டாம் பெரிய மருது அவர்களே. இப்போது சிவகங்கை கோட்டை கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும். வரும் விஜயதசமி திருநாள் அன்று கதவுகள் திறக்கப்படும். அப்போது நமது படைகள் உள்ளே நுழையலாம்.
3: அரசியே, அப்போது பெரிய காவல் இருக்குமே.
1: விஜயதசமி நாளில் கோட்டைக்குள் செல்வதற்கு பெண்களுக்கு மட்டும் அனுமதி உண்டு. நமது பெண்கள் படை பிரிவினர் கூடைகளில் பூக்கள், பழங்கள் ஆகியவற்றுடன் ஆயுதங்களையும் மறைத்து கொண்டு கோட்டைக்குள் செல்லட்டும். உள்ளே அவர்கள் தாக்குதலை தொடங்கியதும் நமது ஆண்கள் படை பிரிவினரும் கோட்டைக்குள் நுழைந்து தாக்கட்டும். ஆங்கிலேயரை விரட்டி அடித்து விடலாம்.
2: அப்படியே செய்யலாம் அரசியே. இன்னும் ஒரு செய்தி, தங்களை காட்டி கொடுக்குமாறு உடையாள் எனும் பெண்ணை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்களாம். அவர் மறுத்ததால் கொன்று விட்டார்களாம். அவருக்கு நாம் உரிய முறையில் சிறப்பு செய்ய வேண்டும்.
1: அவருக்கு ஒரு நடுக்கல் நடுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் அமைச்சரை. அவரது பெருமையை எல்லோரும் அறிந்து கொள்ளட்டும்.
0: விஜயதசமிக்கு முதல் நாள் சிவகங்கையை நோக்கி புறப்பட்டது படை. வழியில் உடையாளுக்காக நடப்பட்ட நடுக்கல் முன்பு குதிரையிலிருந்து இறங்கினார் வேலு நாச்சியார். தாம் வைத்திருந்த தாலியை எடுத்து அந்த நடுக்கலுக்கு காணிக்கையாக செலுத்தி வணங்கினார். அருகில் நின்ற வீரர்கள் உடையாள் புகழ் ஓங்குக என்று முழக்கமிட்டனர்.
4: உடையாள் புகழ் ஓங்குக, உடையாள் புகழ் ஓங்குக, உடையாள் புகழ் ஓங்குக.
0: காட்சி இரண்டு, இடம் சிவகங்கை கோட்டை. அரசியாரே, நான் நமது பெண்கள் படைப்பிரிவுடன் மாறு வேடத்தில் உள்ளே செல்கிறேன். உள்ளே சென்றதும் அங்குள்ள ஆயுத கிடங்குக்கு எப்படியாவது தீ வைத்து விடுகிறேன். தீ வைத்தது தெரிந்ததும் நம் படை உள்ளே நுழையட்டும்.
1: நல்ல திட்டம் குயிலி, அப்படியே ஆகட்டும்.
0: படை வீரர்கள் கோட்டைக்குள் பாய்ந்து சென்றனர். ஆங்கிலேயரின் படையுடன் கடுமையாக போரிட்டனர். இறுதியில் ஆங்கில படை தோற்று ஓடியது.
1: இந்த வெற்றிக்கு காரணமான குயிலி எங்கே? எங்கேயும் காணவில்லை.
2: குயிலி தம் உடலில் தீ வைத்து கொண்டு ஆயுத கிடங்களில் குளித்து விட்டாள்.
1: குயிலி தம் உயிரை தந்து நம் நாட்டை மீட்டு கொடுத்திருக்கிறார். அவரது துணிவுக்கும் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் தலை வணங்குகிறேன்.
0: வேலு நாச்சியாரின் வீரமும் மருது சகோதரர்களின் ஆற்றல், ஐதரலின் உதவி ஆகியவற்றோடு குயிலின் தியாகமும் இணைந்ததால் சிவகங்கை மீட்கப்பட்டது. நன்றி.
5: வீரமங்கை வேலு நாச்சியாரின் வாழ்க்கை வரலாறை நாடகமாக நடித்து காட்டிய என் பள்ளி மாணவிகளுக்கு பாராட்டுகள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக செந்தமிழ் நாடினும் போதினிலே என்ற பாரதியாரின் பாடலை பாட வருகின்றனர் என் பள்ளி மாணவிகள் சுகந்தா, ஜீவிதா, தேஜஸ்ரீ, கேஷிகா மற்றும் ஜீவிதா.

0: நன்றி.
1: பாடிய பாடல் மிகவும் அருமை மாணவிகளே.
2: நிகழ்ச்சியில் அடுத்ததாக
1: விதைகளின் பயணம் என்ற தலைப்பில் கதை சொல்ல வருகின்றனர் எம் பள்ளி மாணவிகள் ஸ்ரீஜா மற்றும் தன்யஸ்ரீ.
3: அனைவருக்கும் வணக்கம்.
1: விதைகளின் பயணம் கதை. ஒரு மூட்டையில ஆயிரக்கணக்கான நெல் விதைகள் இருந்துச்சாம். ஆனா அதுல ரெண்டே ரெண்டு மட்டும் எப்ப பார் சேட்டை பண்ணிங்கனே இருக்குமா. அந்த ரெண்டு நெல்லோட பேர் என்னன்னா
4: கொட்டை கொட்டை சம்பா, நெட்டை கொட்டை சம்பா.
1: இவங்க தான் அந்த ரெண்டு நெல். இவங்க எப்ப பார் சேட்டை பண்ணிங்கனே இருப்பாங்களாம், தூங்குறவங்களை கிள்ளிங்கனே இருப்பாங்களாம், எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிங்கனே இருப்பாங்களாம். ஆனா இவங்களுக்கு இங்க இருக்கவே பிடிக்கலையாம். எல்லாரும் தூங்கும் போது இவங்க மட்டும் கண்ணை திறந்து பாத்துக்கினே இருப்பாங்களாம். இங்க இருந்து இப்படிதான் வெளியே போறதுன்னு ஒரு நாள் தீவிரமா பிளான் பண்றாங்க. டே, இங்க இருக்கவே பிடிக்கலடா, தூக்கமே வரமாட்டேங்குது, வெளிச்சம் வந்தோடனே எப்படியாவது வெளியே போயிடணும்டா, நல்ல மண் பார்த்து நம்ம செடியா வளரணும்டா.
4: ஆமாண்டா, இங்க இருக்கவே பிடிக்கல, தூக்கமும் வரமாட்டேங்குது, எப்படியாச்சும் வெளில போயிடணும்டா
1: அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கினே இருக்கும் போது யாரோ வர சத்தம் கேட்டுச்சு. ஒரு விவசாயி கூடையில நெல் எடுத்துன்னு போக வந்தாராம். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடைக்குள்ள குதிச்சிட்டாங்க. குதிச்ச உடனே ரெண்டு பேரும் சந்தோஷமா ஆடிக்கிட்டு பாடிக்கினே போனாங்களாம். என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா?

0: டியர் லிடியா
1: அப்படின்னு சந்தோஷமாக பாடிங்கன்னு போனாங்களாம். போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல நின்னாங்களாம். குட்ட குட்ட சம்பா கேட்குது, அண்ணா இந்த இடம் எப்படி?
2: இது வந்து பாறையாக இருக்குங்க, வேறும் உள்ளே போவாது, நம்ம தண்ணியும் கிடைக்காதனால இது வேணாம்.
1: வேணான்னு சொன்னதும் திரும்பியும் வேற இடத்த நோக்கி போயிட்டே இருக்காங்க. அவங்க போயின்னே இருக்கும் போது அவங்க மேலே ஏதோ நிழல் வர மாதிரி தெரிஞ்சுது. மேலே பார்த்தா அது ஒரு சேவல். ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. டேய், அந்த சேவலோட கண்ணை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குடா, கோழி குண்டு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிக்கினாங்களாம். சேவல் கொத்துச்சான், ஆனால் இந்த நெல்களை கொத்தலையாம். முன்னாடி போயிருந்த புழுகளை கொத்துச்சான். அப்பாடா தப்புச்சிட்டோன்னு சொல்லி கோழி காலில் ரெண்டு பேரும் ஏறிக்கினாங்க. கோழி ஏதோ இருக்குன்னு சொல்லி என்னது இது அப்படின்னு ரெண்டு தீ தள்ளி விட்டுச்சு. தள்ளி விட்ட வேகத்தில் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு இடத்துல போய் வின்ட்டாங்க. அண்ணா இந்த இடத்துல முளையலாமா?
2: இது வேணாம் வேணாம், இது ஒரே சரல் தர, இல்லை மண் வலிமையாகவும் இருக்காது, தண்ணியும் கிடைக்காது, அதனால இது வேணாம்.
1: வேணான்னு சொன்னது பிறகு வேற இடத்துக்கு போய்கினே இருக்கும் போது ஒரு மணிப்புறா டப்புன்னு வந்து கொத்தி அந்த ரெண்டு நெல்லையும் எடுத்துன்னு போயிடுச்சான். கொத்திங்கன்னு போன நெல்லை மணிப்புறா அதோட குட்டிகளோட வாயில போட போச்சான். ஆனால் அந்த ரெண்டு குட்டிகளும் சண்டை போட்டுங்கன்னு அந்த ரெண்டு நெல்லையும் கீழே போட்டுட்டாங்களாம். இந்த ரெண்டு நெல்லும் அப்பாடா

0: தப்பிச்சிட்டோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்களாம். போட்ட வேகத்தில் வயலில் மேய்ஞ்சுங்கிற ஒரு மயில் மேலே ரெண்டு பேரும் வீழ்ந்துட்டாங்களாம்.
1: இந்த மயிலோடைய கலர் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு.
0: ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கினே இருக்கும்போது மேயரத்தை நிறுத்திட்டு பறக்க ஆரம்பிச்சது அந்த மயில். ரெண்டு பேரும் சந்தோஷமா வானத்துல பறக்குறாங்கன்னு பேசிக்கினே போனாங்க.
1: காத்து காத்து எவ்வளோ அழகா காத்து வருது பாரு.
0: ஆமாண்ண, மொத தடவை போறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல.
1: ஆமா ஆமா,
0: இப்படி சந்தோஷமா ரெண்டு பேரும் பறந்து போயிட்டுக்கிற போது காத்து வேகமா அடிச்சுதான். காத்து அடிச்ச வேகத்துல ரெண்டு பேரும் மண்ணு மேல வந்து விழுந்துட்டாங்க. விழுண்டா ஸ்வயின்னு உள்ள போகுது. அப்புறம் குட்டை குட்டை சம்பா கேக்குது, அண்ணன் இந்த இடத்துல முளையலாமா?
1: முளையலாம், இதுல வந்து மண்ணும் வலிமையா இருக்கும், தண்ணியும் கிடைக்கும். ஆனா இது வண்டல் மண்ணு, இதுல முளையலாம் நம்ம. ஓகேவா உனக்கு?
0: ஓகேண்ணா. அண்ணா அங்க பாரு, நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க.
1: ஆமா ஆமா.
0: உடனே நண்பர்கள் பார்த்தோன்னே கேக்குறாங்க, டே இம்மனாலாம் நீங்க எங்கடா போனீங்க? நண்பர்கள் கேட்டோடனே இவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். பறந்து பறந்து சென்றாலும் பாறை தரையில் முளையாது,
1: டியலடியோ
0: ஓடி ஓடி சென்றாலும்
1: டியலடியோ
0: சரள தரையில் முளைக்காது,
1: டியலடியோ
0: பாடி பாடி சென்றாலும்
1: டியலடியோ
0: கரிசல் மண்ணில் முளையாது,
1: டியலடியோ
0: அப்படின்னு பாடின்னு சந்தோஷமா ஸ்வயங்கன்னு ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்களாம். உள்ள போயிட்டு அதுல இருக்கிற தண்ணியில உறிஞ்சி நல்லா சாப்பிட்டு அழகான பயிரை வளர்றாங்களாம். இதோட இந்த கடன் முடிஞ்சது.
1: நன்றி.
2: ஆஹா, என் அருமையான கதை. அழகாக கதை சொல்ல மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் தைரியம் எவ்வளவு அவசியம் என்பதை ஒரு கதை மூலம் சொல்ல வருகிறார் எம்பள்ளி மாணவி கேசிகா.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ உங்களுக்காக ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். ஒரு போர்ல தோல்வியுற்ற ஒரு அரசன் ஒருவன் தனது உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடி ஒளிந்து கொண்டான். அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனுடைய படைகள் மிகவும் சிறியதாக இருந்த காரணத்தால் அவனால் அந்த போரில் வெற்றி பெற முடியவில்லை. எதிரி நாட்டு அரசனிடம் மாபெரும் படைகள் இருந்த காரணத்தால் எதிரி நாட்டினர் மிக சுலபமாக வெற்றியை அடைந்தார்கள். தோல்வி அடைந்த அரசனை கொன்று விடுமாறு வெற்றி பெற்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான். அதனால் தோல்வியுற்ற அரசன் அருகில் இருந்த காட்டிற்கு ஓடி சென்று அங்கிருந்த பாழடைந்த குகையினுள் ஒளிந்து கொண்டான். தோல்வியை கண்டதால் அந்த அரசன் மிகவும் மன வருத்தத்துடன் காணப்பட்டான். தோல்வி உண்டாக்கிய மனச்சோர்வினால் துணிவு இழந்து இருந்தான். எதனால் தோல்வி அடைந்தோம் என்று எண்ணியபடி அரசன் குகையில் படுத்து இருந்தான். இப்போது அந்த குகைக்குள் ஒரு சிலந்தி பூச்சியானது வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த சின்ன சிலந்தியின் செயல் அரசனின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. அந்த பாழடைந்த குகையின் ஒரு பகுதியில் அந்த சிறிய சிலந்தியானது ஒரு வலையை பின்னுவதற்கு மிக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது. சிலந்தி சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையில் அது பின்னிய நூல் அருந்து சிலந்தி பூச்சியான கீழே விழுந்துவிட்டது. இவ்வாறு பலமுறை மேலே ஏறுவதும் கீழே விழுவதுமாகவும் நடந்தது. ஆனாலும் அது தான் எடுத்து கொண்ட முயற்சியை இடையில் நிறுத்தாமல் மறுபடியும் முயற்சி செய்து கொண்டே இருந்தது. அந்த சிறிய சிலந்தியானது விருதியில் வெற்றிகரமாக அதன் வலையை பின்னி முடித்தது. அரசன் அங்கு நடந்த காட்சிகள் அனைத்தையும் கூர்ந்து கவனித்தான். இந்த சிறிய சிலந்தியே பலமுறை தோல்வி அடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை. நானோ ஒரு நாட்டின் அரசன், நான் ஏன் முயற்சியை கைவிட வேண்டும்? நான் கண்டிப்பாக மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்று மனத்திற்குள் எண்ணினான். ஆகையால் மீண்டும் தான் தோல்வியுற்ற எதிரி நாட்டினனுடன் போர் புரிய தீர்மானித்தான். அரசன் தான் வசித்த வந்த காட்டிற்கு வெளியே சென்று தனது நம்பிக்கைக்குரிய நண்பர்களை சந்தித்தான். தன்னுடைய நாட்டில் உள்ள வீரர்களை எல்லாம் ஒன்றிணைத்து பலமிகுந்த ஒரு இராணுவ படையை உருவாக்கினான். தன் எதிரி நாட்டு வீரர்களுடன் மிக தீவிரமாக போர் புனிந்தான். இறுதியாக அந்த போரில் வெற்றியும் அடைந்தான். அதனால் அந்த அரசன் எதிரி நாட்டிடமிருந்து தன் நாட்டினை மீட்டெடுத்து மீண்டும் அரசனானான். போரில் தோல்வியுற்று அந்த பாழடைந்த குகையினுள் படுத்திருக்கும் போது அவனுக்கு அறிவுரை போதித்த அந்த சிறிய சிலந்தி பூச்சியினை அவன் என்றுமே மறக்கவில்லை. இந்த கதையில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாமும் நமக்கு ஏற்படும் தோல்வியை வெற்றியாக உருமாற்றிக்கொள்ள மனதிற்குள் மிகுந்த தன்னம்பிக்கை எழ வேண்டும். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை செதுக்கும். நாம் எதிர்கொள்ளும் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொண்டு செயல்படும் போது வெற்றி நிச்சயம் உண்டு. இத்தனை முறை தோல்வியை அடைந்தாலும் வெற்றி எனும் இலக்கினை அடைந்தே தீர்வேன் என்ற மன தைரியத்தோடு செயல்பட்டால் நாம் தோல்வியை தோற்கடிக்க

0: வைக்கலாம். நன்றி.
1: தைரியத்தை பற்றி அழகாக கதை சொல்லிய மாணவி கேசிகாவுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வார்த்தை உச்சரிப்பை அழகாக தெளிவாக உச்சரிக்க டங் ட்விஸ்டர் தேவை. அதை சொல்ல வருகிறார் தன்யஸ்ரீ.
2: அனைவருக்கும் வணக்கம். டங் ட்விஸ்டர். ஐஸ் கிரீம் யூ ஸ்கிரீம், வி ஆல் ஸ்கிரீம் ஃபார் ஐஸ்கிரீம். ஐ சா அ கிட்டன் ஈட்டிங் சிக்கன் இன் த கிச்சன். ஃபோர் ஃபைன் ஃப்ரெஷ் ஃபிஷ் ஃபார் யூ. பேட் மணி மேட் பன்னி. ஷீ சீஸ் சீஸ் spread it thick, say it quick. Betty bought butter, but the butter was bitter, so he bought another butter to make the bitter butter better. Silly sheep, weep and sleep. A box of mixed biscuit, a mixed biscuit box. He throw three free throws. Big blue balloons bounce. Six soft socks. Green grapes grow. Kind kittens play. Red roses rise. Clean clouds clear. Dark dogs dance. White whales wave. Five funny frogs jump. Tiny turtle talk. Nine nice monkeys.
1: டங் ட்விஸ்டரை அழகாக சொல்லிக் கொடுத்த மாணவி தன்யஸ்ரீக்கு பாராட்டுகள். அடுத்த நிகழ்ச்சியாக
3: தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பற்றி தாளத்தோடு பாட வருகின்றனர் எங்கள் பள்ளி மாணவிகள்.
1: ஸ்ரீஜா, சுஜாதா, தீப்சிகா, திவ்யா, ஓவியா மற்றும் தன்யஸ்ரீ.
4: அனைவருக்கும் வணக்கம்.

0: பொங்கலை பற்றி அழகாக பாடல் பாடிய மாணவிகளுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் நிறைவாக, வாழ்க்கையில் கெடுவதற்கு எவ்வளவு விஷயம் இருக்கிறது என்பதை பற்றி சொல்ல வருகிறார் என் பள்ளி மாணவி ஸ்ரீஜா.
1: கெடுவதற்கு இவ்வளவு விஷயங்களா? நம்முடைய தமிழ் மூதாட்டி ஔவையார் எவ்வளவு அழகாக சொல்லியிருப்பதை தெரிந்து கொள்வோம். பார்க்காத பயிரும் கெடும், பாசத்தினால் பிள்ளை கெடும், கேளாத கடனும் கெடும், கேட்கும்போது உறவு கெடும், தேடாத செல்வம் கெடும், தெகிட்டினால் விருந்து கெடும், ஓதாத கல்வி கெடும், ஒழுக்கமில்லாத வாழ்வு கெடும், சேராத உறவும் கெடும், சிற்றின்பன் பெயரும் கெடும், நாடாத நட்பும் கெடும், நயமில்லா சொல்லும் கெடும், கண்டிக்காத பிள்ளை கெடும், கடன்பட்டால் வாழ்வு கெடும், பிரிவால் இன்பம் கெடும், பணத்தால் அமைதி கெடும், சினமிகுந்தால் அறமும் கெடும், சிந்திக்காத செயலும் கெடும், சோம்பினால் வளர்ச்சி கெடும், சுயமில்லா வேலை கெடும், மோகித்தால் முறைமை கெடும், முறைய

0: அளவற்ற உறவும் கெடும். அச்சத்தால் வீரம் கெடும். அறியாமையால் முடிவும் கெடும். உழுவாத நிலமும் கெடும். உழைக்காத உடலும் கெடும். இறைக்காத கிணறும் கெடும். இயற்கையை அழிக்கும் நாடும் கெடும். இல்லாலில்லா வம்சம் கெடும். இரக்கமில்லாத மனிதம் கெடும். தோகையினால் துறவு கெடும். துணையில்லா வாழ்வு கெடும். ஓய்வில்லா முதுமை கெடும். ஒழுக்கமில்லா வெண்டிர் கெடும். அளவில்லா ஆசை கெடும். அச்சப்படும் கோழை கெடும். இலக்கில்லா பயணம் கெடும். இச்சையினால் உள்ளம் கெடும். உண்மையில்லா காதல் கெடும். உணர்வில்லாத இனமும் கெடும். செல்வம் போனால் சிறப்பு கெடும். சொல் பிறழ்ந்தால் பேரும் கெடும். தூண்டாத திரியும் கெடும். தூற்றி பேசும் முறையும் கெடும். காய்க்காத மரமும் கெடும். காடழிந்தால் மழையும் கெடும். குதி பிறழ்ந்தால் வேட்டை கெடும். குற்றம் பார்த்தால் சுற்றமும் கெடும். வசிக்காத வீடும் கெடும். வறுமை வந்தால் எல்லாம் கெடும். குளிக்காத மேனி கெடும். குளிர்ந்து போனால் உணவு கெடும். பொய்யான அழகு கெடும். பொய் உரைத்தால் புகழும் கெடும். துடிப்பில்லா இளமை கெடும். துவண்டித்தால் வெற்றி கெடும். தூங்காத இரவு கெடும். தூங்கினால் பகலும் கெடும். கவனமில்லா செயலும் கெடும். கருத்தில்லா எழுத்தும் கெடும். இந்த 60 அறிந்து கொண்டால் நமது வாழ்க்கை கெடவே கெடாது. நன்றி.
1: கெடுவதற்கு இவ்வளவு விஷயம் இருக்கிறதா? அருமையாக சொன்ன மாணவிக்கு நன்றி.
2: இதுவரை எம் பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்கியது கேசிகா
1: மற்றும் ஸ்ரீஜா.

மாணவர்களே, இவ்வளவு நேரம் நம்மளுடைய சிறுவர் பூங்கா நிகழ்ச்சியில புதுச்சேரி திலாஸ்பேட் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளி மாணவிகள் வழங்கிய பல்சுவை நிகழ்ச்சியுடைய முதற் பகுதியை கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியை நம்ம மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். வணக்கம் மாணவ செல்வங்களே.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:06. திரையிசை கேட்கலாம். அல்லி அர்ஜுனா படத்திற்காக வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

0: திரேசை கேட்டீர்கள். இனி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒளிபரப்பாகும்.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
1: உடனடியாக 20,000 ரூபா லோனா?
2: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
1: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க.
2: அதுவும் சரி பார்த்து வாங்க.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பியிருக்கேன்.
3: RBI சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன்.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய மூன்று நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். 6 நாள் பயணத்தின் போது முதலில் இந்தோனேஷியா சென்ற பிரதமர் திரு மோடி அந்நாட்டு அதிபர் திரு பிரபோவோ சுபயந்தியாவுடன் இருதரப்பு உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடினார். பின்னர் 2ஆம் கட்டமாக ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டோனி அல்பனிஸுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் அங்கு நடைபெற்ற வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்று முன்னணி தொழில்துறை தலைவர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். நேற்று முன்தினம் நியூசிலாந்து சென்ற அவர் அந்நாட்டு பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்திய பெருங்கடல் பரப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பாத்ரா, ஆஸ்திரேலியா மற்றும் இந்தோனேசியாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட பயணம் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உதவியுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்தில் முக்கிய மைல்கல் என அவர் தெரிவித்தார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. எண்ணற்ற அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். இது குறித்த செய்தி தொகுப்பு

0: 1957 தனது இசை பயணத்தை தொடங்கிய பிரபல பின்னணி இசை பாடகி எஸ் ஜானகி உடல்நலக் குறைவால் நேற்று அதிகாலை மைசூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்தினர். 1938 April 23 பிறந்த எஸ் ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடியதோடு 4 தேசிய விருதுகள் உட்பட தமிழகம், கேரளம், கர்நாடகா, ஆந்திர மாநிலங்களின் விருதுகள் என 33 விருதுகளை பெற்றுள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு விஜய், புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இசையுலகிற்கு பேரிழப்பு என தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள எஸ் ஜானகி தனது இனிமையான குரலாலும் உணர்வு பூர்வமான இசை வெளிப்பாட்டாலும் பல தலைமுறையினரின் இதயங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளார் என தெரிவித்துள்ளார். பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய திரைப்பட இசையுலகிற்கு பேரிழப்பு என இசையமைப்பாளர் திரு இளையராஜா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய இசைத்துறைக்கும் கலை உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும், அவரது குரல் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் என்றும் இசை ரசிகர்களின் நினைவில் நீங்காமல் இருக்கும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார்.
1: மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நாளை முதல் வரும் 17 வரை ஸ்பெயின், பெல்ஜியம் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இந்திய உயர்மட்ட வர்த்தக குழுவிற்கு தலைமையை தாங்கி செல்கிறார். வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம், புத்தாக்கம் மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் கவனம் செலுத்தி ஐரோப்பாவுடனான இந்தியாவின் பொருளாதார கூட்டாண்மைகளை வலுப்படுத்துவதே இந்த பயணத்தின் நோக்கம் என்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமது பயணத்தின் முதல் கட்டமாக திரு கோயல் நாளை ஸ்பெயினுக்கு செல்கிறார். அங்கு நடைபெறும் வர்த்தக வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்பார். இந்த அமர்வு வாகனத்துறை, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், ரயில்வே, செயற்கை நுண்ணறிவு, குறை கடத்திகள், உணவு பதப்படுத்துதல் மற்றும் சுற்றுலா ஆகிய துறைகளில் உள்ள வாய்ப்புகளை ஆராய்வதற்காக ஸ்பெயின் மற்றும் இந்திய தொழில்துறை தலைவர்களை ஒருங்கிணைக்கும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்கள் ஏமன் நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ள விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை வெளியுறவு அமைச்சகம் தளர்த்தி கொண்டுள்ளது. ஏமனில் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்ட நிலையில் கடந்த 2017 பயணிகள் அங்கு செல்வதற்கு வெளியுறவு அமைச்சகம் சில கட்டுப்பாடுகளை விதித்தது. அங்கு நிலவும் பாதுகாப்பு சூழலை கருத்தில் கொண்டு பயணிகள் அங்கு செல்ல வேண்டாம் என

0: அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறு மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. தற்போது ஏமன் நாட்டில் நிலைமை மேம்பட்டுள்ளதை அடுத்து அங்கு செல்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதித்து அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வலியுறுத்தினார். புதுடெல்லி துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலை மற்றும் மன்னம் ஸ்மிருதி மண்டபத்தை திரு ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பேசினார். அவர் உரை குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: சமூக நீதி, சமத்துவம், கல்வி மற்றும் சமூக சேவைக்காக மன்னத்து பத்மநாபன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்த அர்ப்பணிப்பை அவர் எடுத்துரைத்தார். அனைவரையும் உள்ளடக்கிய மற்றும் நல்லிணக்கமான சமுதாயத்தை உருவாக்கும் தேசத்தின் பயணத்தில் மன்னத்து பத்மநாபனின் கொள்கைகள் தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டார். நவீன இந்தியாவின் தலைசிறந்த சமூக சீர்திருத்தவாதிகளில் ஒருவராக மன்னத்து பத்மநாபனை வர்ணித்த திரு ராதாகிருஷ்ணன், கல்வி, சமூக சீர்திருத்தம், சுயசார்பு மற்றும் சமூக சேவை ஆகியவற்றின் மூலம் சமூகத்தின் மேம்பாட்டிற்காக அவரது வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டது என்று கூறினார். மகாத்மா காந்தியுடன் இணைந்து சமூக ரீதியாக நலிந்தவர்களின் நலனுக்காக போராடுவதில் மன்னத்து பத்மநாபன் ஒரு முக்கிய பங்காற்றினார் என்றும் அவர் குறிப்பிட்டார். வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் சத்தியாகிரகத்தில் அவரது தீவிர பங்களிப்பை எடுத்துரைத்த திரு ராதாகிருஷ்ணன் அதனை இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் வரையறுக்கும் அத்தியாயங்களில் ஒன்றாக விவரித்தார்.
0: நாட்டில் பசுமை பரப்பை அதிகரித்து எதிர்கால சந்ததியினருக்கு ஏற்ற வாழ்விட சூழல் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டி பேசிய அவர், வீடுகளில் சூரிய மின்சக்தி அமைப்புகளை மக்கள் நிறுவ வேண்டுமென வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் இயக்கத்தின் கீழ் பருவநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் 1.25 கோடிக்கும் அதிகமான மரக்கன்றுகள் நடும் மாபெரும் இயக்கத்தையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். கத்தார் நாட்டு முன்னாள் இளவரசர் ஷேக் ஹமது பின் கலிஃபா அல்தானி மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தொலைநோக்கு பார்வையுடன் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நின்றவர் என குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெறிவித்துள்ளது. கடந்த 1961 வருமான வரி சட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி அறக்கட்டளையை நிர்வகித்து வரும் நிறுவனங்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது. தகுதியுடைய நிறுவனங்கள் இணையதளம் வாயிலாக அந்தந்த மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2026 விதிகளை மீறியதாக நுகர்வோரிடமிருந்து பெறப்பட்ட புகார்களை அடுத்து ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் நிறுவனத்திற்கு இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் 9 பிரிவுகளில் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து ஆணையம் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சம்பந்தப்பட்ட உணவு வணிக நிறுவனம் விரிவான விளக்கம் அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மீறினால் தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளது. பிரதமரின் முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற செயல்முறை கட்டணமாக 350 ரூபாய் செலுத்தக்கோரும் போலி ஒப்புதல் கடிதம் குறித்து பரவும் செய்திகளை மத்திய பத்திரிகை தகவல் அலுவலக உண்மை சரிபார்ப்பு பிரிவு நிராகரித்துள்ளது. முத்ரா நிறுவனம் சிறு தொழில் முனைவோர் அல்லது தனிநபர்களுக்கு நேரடியாக கடன் வழங்குவதில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. இத்தகைய செய்திகளின் அடிப்படையில் பணம் அனுப்புவதையோ அல்லது தனிப்பட்ட மற்றும் வங்கி விவரங்களை பகிர்ந்து கொள்வதையோ தவிர்க்குமாறு பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய 3 நாடுகள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுடெல்லி திரும்பினார். மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை மைசூரில் நடைபெற்றன. சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலையை குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று திறந்து வைத்தார். அகமதாபாத்தில் 405 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: அசல் நோட்டோட ஏ விளையாடுற
1: ப்ரோ? இது கிழிஞ்சிருக்கு.
0: கேளு, கிழிஞ்சி பிஞ்சி போன பழைய நோட்டுகளை
2: பேங்க் பிரான்ச்ல போய் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சுக்கலாம்.
1: ஆஹா, புது நோட்டு கிடைக்குமா?
0: ஆமா, அதுல நீ எங்களுக்கு பிஸ்ஸா பாட்டி தரலாம்.
2: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:21. விளக்கேற்றும் இந்த மாலை வேளையில் உங்கள் இல்லங்களில் பக்திமணத்தை வீச வருகிறது மனோரஞ்சிதம். வருவது சுதா ரகுநாதன் குரலில் ரஞ்சனி மாலா என்று தொடங்கும் பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ் சிவசிதம்பரம் அவர்களின் குரலில் சதா மனதில் என்று தொடங்கும் பாடலை.

உங்கள் இல்லங்களில் இதுவரை பக்தி மனத்தை வீசியது மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50:28. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையத்தின் முதன்மை அலைவரிசை மற்றும் 102.8 FM ரெயின்போ அலைவரிசையில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த மாலை ஒலிபரப்பிலும் நாளையும் வழங்குள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் முதன்மை அலைவரிசையில் இந்த மாலை ஒலிபரப்பில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேரலை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பயிறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நீர் பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். தொடர்ந்து திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 ரவி வாசிர அகில பாரதிய சங்கீத சபா நிகழ்ச்சியில் குமார் மர்டூர் அவர்களின் பாட்டு இடம்பெறும். நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல், படைப்பு ஆகாஷ்வாணி தார்வாத். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் இந்த மாலை ஒலிபரப்பில் நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ அலைவரிசையில் இன்று 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் இடம்பெறுவது மனம் விரும்புதே. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த தினசரி நிலவரம். 8:05 நேற்று மறைந்த பிரபல முதுபெரும் திரைப்பட பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி. தொடர்ந்து மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை இடம்பெறுவது தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து செய்திகள் அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் இந்த மாலை ஒலிபரப்பில் 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள்.

இனி நாளைய நிகழ்ச்சிகள். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 அனைத்தாலும் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகும், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு உரையின் தொடர்ச்சி வழங்குபவர் வி கண்ணன் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர், 7:02 விளையாட்டுக் களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரிப்பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற்பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு தெரிந்து செயல் வகை. நண்பகல் 12:00 டேக் குரு அறிவியல் முத்துக்கள், மின்னலை பற்றிய சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள், புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா, சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம்.

ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் குக்கரி ஷோ, 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம், 2:55 வானிலை அறிக்கை. இவ்விரு நிகழ்ச்சிகளையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 3:10 பன்மொழி பாடல்கள் இடம்பெறும். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். நாளை மாலை 4 பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை பரத்வாஜ் அவர்கள், கதை இயக்கம் சேரன் அவர்கள். 5:00 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் பாசம் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குரும்பாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வள தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:00 முதல் 8:58 வரை இடம்பெறுவது திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவைகள் யாவும் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போவில் நாளை காலை 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:35 வணக்கம் மக்களை, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சாய்பாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் இந்திரா காந்தி தேசிய கலை மையம் சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். பகல் 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். குரல் கோளாறுகள் மற்றும் குரல் நான் ஆரோக்கியம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் முதுகலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை தலைவர் டாக்டர் ஸ்டாலின் சிவகுருநாதன் அவர்கள். நாளை மாலை 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். இவைகள் யாவும் நாளை 102.8 FM ரெயின்போவில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:11. திரை இசை கேட்கலாம். இதில் எஸ் ஜானகி அவர்கள் பாடியிருக்கும் பாடல்களில் சில கேட்கலாம். முதலில் வருவது உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்கான பாடல்.

0: திரேசை கேட்டீர்கள். இனி தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டுமென்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று அகமதாபாத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 1,25,00,000 மரக்கன்றுகள் நடும் பணியினை தொடங்கி

0: வைத்து அவர் பேசினார். எதிர்கால சந்ததியினரின் நலனை கருத்தில் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மத்திய ஆயுதப்படையினர் கடந்த 7 ஆண்டுகளில் 7 கோடி மரக்கன்றுகளை நட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு பொதுமக்கள் மாற வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையாக 101 பூங்காக்கள் இன்று திறக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணிக்குள் கருத்து வேறுபாடுகள் நிலவுவதை சுட்டிக்காட்டினார். இதன் காரணமாக அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் ஒருமித்த கருத்துடன் செயல்பட முடியவில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். நீர்வளத்துறையில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களின் நீர்வளத்துறை செயலர்கள் பங்கேற்கும் மாநாட்டிற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இந்த மாநாடு புதுதில்லியில் நாளை நடைபெறும் என்று நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தின் செயல்பாடுகள் குறித்தும் நீர் நிர்வாகத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்தும் இதில் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத்தில் ஜெகந்நாத் ரத யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பூபேந்தர் பட்டேல் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 31,000 மேற்பட்ட காவல்துறையினர் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பீகாரில் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். இன்று பாட்னாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் மாதிரி பள்ளிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பள்ளி வளாகங்களிலேயே உயர்கல்விக்கான பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகளிர் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு சாம்ராஜ் சௌத்ரி பட்டியலிட்டார். மத்திய பிரதேசத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் 21 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கான இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இன்று இந்தூரில் தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக 51,000 நீர்நிலைகள் புனரமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானாவில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடையில் கழுத்தை இருக்கும் வகையிலான டை இடம்பெறுவதை தவிர்க்குமாறு மாநில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. கழுத்தை இருக்குவது போன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு அதனை தவிர்க்கும் வகையில் இந்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி அரசு நிதி நிலைமையை முறையாக கையாளவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அம்மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் திலோன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆம் ஆத்மி அரசு பொறுப்பேற்ற பின்னர் பஞ்சாபின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வருவாயை பெருக்குவதற்கான நடவடிக்கையை ஆம் ஆத்மி அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு கேவல் சிங் திலோன் குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக 126 சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. டேராடூனில் சுவர் இடிந்து விழுந்ததன் காரணமாக ஒருவர் காயமடைந்தார். 7 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் துணை பிரதமர் திரு இஷாக் தார் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், பிரச்சினைகளுக்கு பேச்சுக்கள் மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்த

0: இந்தியாவைச் சேர்ந்த 15 சுற்றுலாப் பயணிகளின் உடல்கள் விரைவில் அனுப்பி வைக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. விபத்து நடந்த ஃபூ குவோக் தீவுகளிலிருந்து உடல்கள் சீமின் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் மீட்கப்பட்ட 17 பேரில் 16 பேர் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த 15 இந்தியர்களில் 10 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பங்களாதேஷில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் கடந்த 7 நாட்களில் 44 பேர் உயிரிழந்துள்ளனர். கனமழை காரணமாக டாக்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுமார் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயற்பியல் ஒலிம்பியாட்டில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. கொலம்பியாவின் புக்காரமங்காவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. இதன் மூலம் இயற்பியல் ஒலிம்பியாட்டின் தரவரிசையில் முதலிடத்தையும் இந்தியா பெற்றது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். மகளிர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிஷா, நிக்கிதா சந்த், காஜல், முஸ்கான், பிரியங்கா ஆகியோர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு அரையிறுதி ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஆதித்யா, சிகேந்தர், மௌஷம் சுஹாக், தேவேந்தர் சௌத்ரி, சாகர் மற்றும் சுபம் ராஜ்புத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். டொமினிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷௌரியா பரத்வாஜ் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன்வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்துள்ளது. அபாரமாக ஆடி சதமடித்து சாதனை படைத்த யஷ்டிகா பாட்டியா 113 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 2வது ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் காயம் காரணமாக ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக பிரின்ஸ் யாதவ் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ரவி பிஷ்னோய் சேர்க்கப்பட்டுள்ளதாக கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சர்வதேச இணைய மகளிர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் அமெரிக்காவின் ரோஸ் அட்வெல்லை வென்றார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கம் வென்றார். இத்தாலியின் லொனோட்டோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வனப்பரப்பை அதிகரிக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா மற்றும் ஈரான் மேற்கொள்ள வேண்டும் என்று பாகிஸ்தான் வலியுறுத்தியுள்ளது. பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச பாரா ஜூடோ போட்டியில் இந்தியாவின் கோகிலா வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் விடுத்துள்ள வாழை நூற்புழுக்களும் அதன் மேலாண்மையும் குறித்த அறிவிப்பு. வாழை வேரழுகள் நூற்புழு ஃப்ராட்டில் என்கஸ் கேஃபியே ஃப்ராட்டில் என்கஸ் கொடி. இது இடம்பெயரும் அக ஒட்டுண்ணிகளாகும். இவை வாழையின் வேர்புறத்தை அரித்து ஏற்படுத்தும் புண்களால் வேரின் உட்பகுதி பெரும்பாலும் வெண்மையாகவே இருக்கும். ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து குலையின் அளவு குறைந்து 20% வரை மகசூல் இழப்புக்கு வழிவகுக்கின்றன. அடுத்ததாக வேர் துளைக்கும் நூற்புழு ரோடோஃபிலஸ் சிமிலிஸ். இதுவும் இடம்பெயரும் அக ஒட்டுண்ணிகள். இவை வாழையின் வேர் மற்றும் கிழங்குகளில் பழுப்பு நிற அழுகல் புண்களை ஏற்படுத்தி

ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து பலத்த காற்றின் போது சாய்வதால் 70% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகின்றன. இதற்கு டாப்லிங் டிசீஸ், அதாவது சாய்வு நோய் என கூறப்படுகிறது. இதன் அறிகுறிகள்: வாழை மரங்கள் வளர்ச்சி குன்றி இலைகள் மஞ்சள் நிறம் அடைந்து முதிர்ந்த இலைகள் முன்கூட்டியே காய்ந்து குலையின் எடை கணிசமாக குறைந்து காணப்படும். அதிகப்படியாக வேரழுகள் ஏற்படுத்தும் போதும் பலத்த காற்றின் போதும் பெரும்பாலும் அடிப்பாகத்தில் உடைந்து அல்லது சாய்ந்து விழும். ஒருங்கிணைந்த மேலாண்மை உத்திகள்: கன்று நடுவதற்கு முன் நூற்புழு தாக்கக்கூடிய இடங்களில் வாழை நடுவதற்கு முன் நூற்புழு தாக்காத பயிர்களுடன், உதாரணமாக கரும்பு பயிர் சுழற்சி செய்ய வேண்டும், அல்லது 6 மாதங்களுக்கு மேலாக நிலத்தை தரிசாக விட்டுவிட வேண்டும். நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்களான கற்பூரவள்ளி, மொந்தன், நாட்டுப்பூவன், குன்னன், பேய்க்குன்னன், பிடிமொந்தன் ஆகியவற்றை நடவு செய்யலாம். நோயற்ற அல்லது திசு வளர்ப்பு செய்யப்பட்ட வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து நட வேண்டும். சணப்பயிரை ஊடுபயிராக வளர்த்து 45 நாட்களுக்கு பிறகு மடக்கி உழ வேண்டும். சீவுதல் மற்றும் வெந்நீர் சிகிச்சை முறையில் பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி பின்னர் உள்ளே இருக்கும் நூற்புழுக்களை அழிக்க 55°C வெப்பநிலையில் உள்ள நீரில் 25 முதல் 15 நிமிடங்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். சீவுதல் மற்றும் மருந்து கலவையில் நனைத்தல் சிகிச்சை முறையில் பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி 0.2% கார்பன்டைசம் பூஞ்சான மருந்து கலவையில் நனைத்து பின்பு சேற்று மண் கலவையில் நனைத்து பின்பு 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணைகளை அதன் மேல் தூவ வேண்டும். வேர் நீக்கிய விதைக்கன்றுகளை வேப்ப கரைசலான நிம்ஃபிடிசின் அல்லது நிம்ஃபின் அல்லது நீவின் தண்ணீரில் கலந்து 30 மணி நேரம் மூழ்க வைத்து நடவலாம். கன்றுகள் நட்டப்பின் ஊடுபயிராக சாமந்திப்பூ நடுவதால் நூற்புழுக்களின் தாக்குதலை தடுக்க முடியும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த கன்றுகள் நட்ட 1 மாதத்திற்கு பின்பு 1 ஹெக்டருக்கு கரும்பு ஆலைக்கழிவு 15 டன் மற்றும் வேப்பம் புண்ணாக்கு 1.5 டன் இட வேண்டும். உயிரியல் கட்டுப்பாட்டு காரணியான பேசிலோமைசல் லினாக்சிஸ் 30 கிராம் வீதம் 1 மரத்திற்கு இடலாம். தாக்குதல் தென்பட்டால் 1 மரத்திற்கு கார்போபியூரான் 3G 40 கிராம் இட்டு கட்டுப்படுத்தலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக பசுந்தழி உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது: கிளரிசீடியாவை வேலிமரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளரிசீடியாவில் கிளரிசீடியா செப்பியம், கிளரிசீடியா மேகுலேட்டா என 2 வகைகள் உண்டு. இதில் 2ஆம் வகை பெருமளவில் பசுந்தழை தரும் மரமாகும். அது மட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றிருக்கிறது. இம்மரத்தை வேலிமரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தழை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அது மட்டுமின்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தழைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளரிசீடியா மேகுலேட்டா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலிப்பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது என விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: உழவர் உலகம்
1: பண்டையெல்லாம் பொன்கொழி கச்சையிடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்த நேர்முகம், அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நேயர்கள் முதலில் பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார்.
1: பருப்பு உற்பத்தியில விவசாயிகள் விவசாயம் பண்ணணும்னா அந்த விதையெல்லாம் எங்க போய் வாங்கணும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம சர்டிஃபை சீட்ஸ் நம்ம என்எல்சில இருந்து வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டு நாங்களே வந்து எந்தெந்த ரீஜன்ல அந்தந்த வேளாண் அலுவலர் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்க இடத்துல வந்து எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, அது வந்து கிருஷி மேப்பர் மூலமா வந்து ஒரு ஆப் சென்ட்ரல் இருந்து அவங்க வந்து மேற்பார்வையிடுற மாதிரி ஒரு ஆப் டெவலப் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த விவசாயிகள் மூலமா நம்ம அந்த சர்டிஃபை சீட்ஸ் கொடுக்கும் போது அவங்கள போட்டோ பிடிச்சி இன்னாருக்கு இவ்வளவு கிலோ வந்து நம்ம விதைகளை கொடுக்கறோம் சொல்லிட்டு அந்த ஆப்ல ஏத்துட்டு சென்ட்ரலே வந்து அது வந்து ஸ்டோர் ஆயிடும். சோ அவங்களே வந்து மானிட்டர் பண்றதுக்கு ஏதுவா இந்த திட்டத்தை வந்து கரெக்டா வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு தான் போகணும், அந்த அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கு.
1: இப்போ இந்த பருப்பு சாகுபடியில நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியங்களா?
2: ஆமாம் சார், முக்கியம். நம்மளுக்கு வந்து இப்போ பாண்டியில் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, உப்பு தண்ணியா மாறுது. நெல் பயிரிட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த நிலத்தடி நீர் வந்து ரொம்ப இருக்கு. அதுக்கு பயிர் மாற்று சுழற்சியா வந்து நம்ம பயிர் செய்யும் போது பயிர் வகைகளை கூடும்போது நட்ட உடனே ஒரு உயிர் தண்ணி, அடுத்தது மூணாவது நாள் ஒரு தண்ணி காமிச்சா போதும், அப்புறம் அடுத்தது வாரத்துக்கு ஒரு முறை வந்து நம்ம தண்ணியை போட்டா போதும். முக்கியமா வந்து பூக்கும் தருணத்திலும் அந்த வந்து பயிர் வைக்கிற அந்த காய் வர தருணத்திலும் வந்து காய் முத்துற தருணத்திலும் கண்டிப்பா தண்ணி இருக்கணும். அப்போ நம்ம வந்து நெல்லுக்கு காட்டிலும் இதுக்கான செலவு வந்து நீர் செலவு பண்றது ரொம்பவே கம்மியாகும்.
1: பூச்சி நோய் தாக்குதல் தென்பட்டுச்சுன்னா என்ன பண்ணணும் மேடம்?
2: நம்ம இந்த பயிர் வகைகளே வந்து இயற்கையான முறையில பண்றதுக்கு கூட நம்ம நேச்சுரல் ஃபார்மிங்னு ஒரு ஸ்கீமும் அதுவும் வந்து ஒரு மிஷினா கொண்டுட்டு வந்திருக்காங்க. உரங்கள்லாம் நிறைய வாங்குறதுனால தான் அந்நிய செலவான ரொம்ப அதிகமா செலவாகிறதுனால உர தட்டுப்பாடுலாம் கட்டுப்படுத்தணும்னா நம்ம இயற்கை முறையில கொண்டுட்டு போகணும். அதனால நேச்சுரல் ஃபார்மிங்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தையும் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ நம்ம விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு திட்டத்தையும் ஒரே டைம்ல நம்ம அனுபவிக்கலாம். பயிர் செய்ய போறோம்னு சொல்லிட்டு பயிர் திட்டத்திலையும் வந்து அவங்க பதிஞ்சிக்கலாம். நான் இதுக்கான இது வந்து இயற்கை முறையில சாகுபடி செய்ய போறோம்னு சொல்லிட்டு நீங்க நேச்சுரல் ஃபார்மிங் அந்த ஸ்கீமையும் வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரே இதுல பண்ணும்போது இயற்கையான முறையில பயிர் செஞ்ச பொருளுக்கு வந்து நல்ல வாண்டடும் இருக்கும். ஆர்கானிக் ப்ரொடியூஸா நீங்க வந்து சேல்ஸ் பண்ணாலே நல்ல பிரைஸ்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும், மகசூல் ஐ மீன் லாபம் கிடைக்கும். அப்போ இந்த இயற்கையான முறையில பாத்தீங்கன்னா நம்ம உழும்போது நம்ம 12 டன் கம்போஸ்ட் எரோ இல்லைன்னா வந்து நம்ம கிடைச்சா மண்புழு உரோ இதெல்லாம் கூட சேர்ந்து வந்து நீம் கேக்கெல்லாம் சேர்த்து வேப்ப புண்ணாக்கெல்லாம் கடந்து நம்ம வந்து நிலத்தை உழுதுணும். அடுத்தது சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண இந்த விதைகளை வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்றது ரைசோபியம் இல்லைன்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்கு, பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சியில வந்து இது கலந்து அதனால கொஞ்சம் நேரம் வந்து ட்ரை பண்ணிட்டு இது வந்து நம்ம விதை வந்து தூவலாம். இதால வந்து விதை மூலயமா கொண்டுட்டு வர இந்த நோயோ பூச்சியோ வந்து நம்ம அதை கட்டுப்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விதைக்கு வந்து பூஸ்டர் அதாவது பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் பஞ்சகவ்யா இதெல்லாம் வந்து தெளிப்பு வந்து ஒரு 20 நாள் 30 நாளுக்கு 40 நாள் இந்த மாதிரி இடைவெளியில வந்து நம்ம வந்து போலியோ ஸ்ப்ரே மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் நல்லா வரும். அது மட்டும் இல்லாம பல்ஸ் ஒன்று சொல்லிட்டு வேளாண் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு கோயம்புத்தூர் அவங்களும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பல்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா பூ பூக்கும் தருணமும் அப்புறம் காய் வரும் தருணத்துலயும் 2 வாட்டி நீங்க நம்ம வந்து 1 ஹெக்டருக்கு 5 கிலோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். நல்லா நம்ம காய் பிடிச்சு நல்ல மகசூலை நம்ம கொண்டுட்டு வரலாம்.
1: அப்போ நெல் போல இதுலயும் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணலாம்.
2: ஆமா கண்டிப்பா பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இது மாதிரி பூச்சிகள்லாம் வருதுன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து விளக்கு பொறி 1 ஹெக்டருக்கு 3 விளக்கு பொறி வச்சனும். அப்புறம் டீ வடிவ குச்சி இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டீ வடிவ குச்சியும் இருக்க மாட்டேன், ஒரு வரப்பை சுத்தி ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டிங் ஏதாவது ஒரு மரம்லாம் இருக்கும். அப்பெல்லாம் இப்ப மரமும் இல்ல எதுவும் இல்ல, அப்போ பறவைகள்லாம் உட்காந்து ஆரம்பிச்சதுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பூச்சிகள் எல்லாம் அந்த பட்டா பூச்சிகள் இந்த இதெல்லாம் மாத்து பீன்லாம் பறக்கும் போது கண்டிப்பா அது பிடிச்சி சாப்பிடும். அப்ப நம்ம பூச்சியோட பாதிப்பு வந்து நிறைய குறையும். அதனால டீ வடிவ குச்சி இல்ல லைட் ட்ராப் விளக்கு பொறி போட்டாலே நைட்டுல நம்ம ஏறி வச்சோம்னா அந்த தண்ணியில நிறைய வந்து பூச்சிலாம் விழுந்துடும். அப்போ அது ஒரு இயற்கையான முறையில நம்ம கட்டுப்படுத்தலாம். அடுத்தது இன கவர்ச்சி பொறி, இந்த புழுக்களுக்கு இன கவர்ச்சி பொறி சொல்லிட்டு நம்ம பாண்டியில இருக்க பெருந்தலைவர்

0: காமராஜர் வேளாண் அறிவு நிலையத்திலே நம்மளுக்கு அவைலபிள் நிறைய இருக்க உற்பத்தி பண்ணிருக்காங்க. அது ஒரு ஏக்கருக்கு 5 சொல்லிட்டு நம்ம எண்ணிக்கையில 3 நம்ம வச்சோம்னா நல்லா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் இல்லைனா நம்ம NPV சொல்லிட்டு, அதுவும் இந்த ஸ்போடாப்டிரா, ஹெலிகோரப்பா, இது மாதிரி இந்த புழுக்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு இயற்கையான முறையில கட்டுப்படுத்தக்கூடிய கெமிக்கலும் நம்மள்கிட்ட, கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட் சொல்லுவாங்க, அதுவும் வந்து நம்ம இந்த KVK-லயே இருக்கு, விற்பனைக்கு இருக்கு. இது வந்து பூச்சிகளை கட்டுப்படுது. இதே நோய் வந்துச்சுன்னா ட்ரைக்கோகிராமா விரடியை சொல்லிட்டு அந்த ஒரு பூஞ்சாங்கொல்லியும், அடுத்தது பெவரியான துறிஞ்சு, பேசிலஸ் துறிஞ்சிஸ், அதுவும் வந்து பாக்டீரியா நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு உதவக்கூடியது. அது ஒரு ஹெக்டருக்கு 675 வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே நம்ம இந்த புழுக்கள் நோய்கள் எல்லாமே வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இதுல இது அனைத்தும், அது மட்டும் இல்லாம மீனமிலம், பஞ்சகவ்யம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம KVK-லயே நம்ம கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம புதிய அரசு வேளாண் துறை மூலமாவே வந்து திட்டத்து மூலமா இப்ப கொடுக்க பரிசீலனை பண்றாங்க. அதிலும் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாம்.
1: வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் மகசூல் அதிகமா இருந்தாதான் அதிக வருமானம் இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்ன முறைகள் மட்டும் இல்லாம அதிக

0: அனைத்தும், அது மட்டும் இல்லாம மீன் அமிலம், பஞ்சகவ்யா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கேவிகேல நம்ம கிடைக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம புதிய அரசு வேளாண் துறை மூலமாவே வந்து திட்டத்து மூலமா இப்ப கொடுக்க பரிசீலனை பண்றாங்க. அதிலும் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்பெறலாம்.
1: வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் மகசூல் அதிகமா இருந்தாதான் அதிக வருமானம் இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்ன முறைகள் மட்டும் இல்லாம அதிக மகசூல் பெறது வேற ஏதாவது நவீன யுக்திகள் எதனா இருக்கா?
0: அதான் நம்ம சொன்னது பல்ஸ் ஒன்டர்னு சொல்லுவோம், அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நுண்ணூட்டு சத்து கலவை, அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 5 கிலோ அளவுக்கு நம்ம ஒரு பாக்கெட் தெளிச்சு போடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 60 நாள் தான் வளரக்கூடாது. ஆனால் வந்து ஒரு 40 நாள் மறுபடியும் ஒரு 2% யூரியா வந்து தெளிப்பா பண்ணுவாங்க. தெளிப்பா பண்ணோன்னா நம்ம 60 நாளுக்குள்ள அந்த மொத பரியை வந்து பறிச்சிடுவாங்க. அந்த நம்ம தெளிக்கணுன்னே மறுபடியும் பயிர் வகைகள் வந்து நிறைய வளரும். அந்த வளர்ந்து வந்ததுன்னா 2வது பறி வந்து அடுத்த ஒரு 20 நாள்ல 2வது பறி பறிப்பாங்க. அப்போ ஒரே கிராப்ல 2 வகையான பயிர் வந்து பெரிய வந்து நம்ம பறிச்சு நம்ம மகசூல் பண்றோம். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு யுத்தி தான். அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக பண்ணதையே நம்ம பகுதியும் வராதா, அது மாதிரிலாம் நம்ம யோசிச்சு கொஞ்சம் டெக்னாலஜியில நாமளும் கொஞ்சம் வேளாண் துறையில கலந்து யோசித்து நம்ம பயன்படுத்தலாம்.
1: ஒரு சில பயிர்கள் நம்ம பயிரிட்டோம் மேடம், மண் வளம் பெருகுன்னு சொல்லுவாங்க. அது போல நம்ம இந்த பருப்பு உற்பத்தியிலயும் மண் வளம் பெருக வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பா. ஏன்னா இதனோட வேரோட அமைப்பே பாத்தீங்கன்னா வேர் முடிச்சுகள் இருக்கிற அந்த ரைசோபியம், அது பாத்தீங்கன்னா வளிமண்டலத்துல இருக்கிற நைட்ரஜன் சத்தை வந்து அதை கிரகிச்சு மண்ணுக்குள்ள சேர்த்து வைக்கும். இந்த பயிரை செய்யும் போது நம்ம நைட்ரஜன் சத்து வந்து தழைச்சத்து வந்து நம்ம பூமி கடையில் நல்லா தக்க வச்சுக்கும். அப்புறம் இது இந்த பயிரை அறுவடை பண்ணிட்டு போற அடுத்த பயிர் நம்ம நெல்லோ இல்ல சிறுதானியமோ இல்ல கரும்போ போடும் போது நம்மளுக்கு இந்த தழைச்சத்து போடுறது வந்து நம்மளுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நல்ல மண் வளத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த பயிர் வகைகள் ரொம்பவே ஏதுவா இருக்கு.
1: பருப்பு உற்பத்தியில ஆத்ம நிர்பார திட்டத்தின் அடிப்படையில புதுச்சேரிக்கு உட்பட்ட எத்தனை கிராமங்கள்ல இந்த திட்டம் நல்ல செயல்பாட்டுல இருக்கு மேடம்?
0: 500 ஹெக்டர் நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா நம்ம எல்லா கிராமத்தையும் நம்ம இதுல கொண்டுட்டு வந்தலாம். ஏன்னா நம்ம வந்து இப்ப மன்னாடிப்பட்டு தொகுதியிலிருந்து இந்த சைடு பாகூர் செயலிமலை கரையாமுத்து வரைக்குமே கண்டிப்பா இது எல்லா இடத்துலயும் பொதுவாகவே பண்றாங்க. ஸோ அனைத்து எல்லா வருவாய் கிராமத்தையும் நம்ம இதுல கொண்டுட்டு வரோம். அது மட்டும் இல்லாம காரைக்கால்ல வந்து நம்ம அங்க வந்து அதிகமா பச்சை பயிர் வந்து பயிரிடுறதுனால அங்கேயும் வந்து நம்ம அதுக்கான அலோகேஷன் வந்து கொடுத்துருக்கோம்.
1: இப்ப பருப்பு உற்பத்தி அதிகரிப்பதால நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா?
0: ஆமா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்து 240 லட்சம் டன்ஸ் தான் நம்ம உற்பத்தி பண்றோம். இது இப்ப வந்து நம்ம ஏரியா வந்து 310 லட்சம் ஹெக்டரா நம்ம பண்ணோம்னா 350 லட்சம் டன்ஸ் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுவோம். மக்களுக்கோட வாண்டட் பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா டயட் இப்ப வந்து இப்ப எல்லாமே ஹெல்த் கான்சியஸா ஆகுறதுனால புரோட்டீன் ரிச் ஃபுட்டை தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அரிசியை காட்டிலும் 3 மடங்கு அதிகமா புரோட்டீன் இருக்கிறது இந்த பயிர்ல தான். அப்புறம் கோதுமையில பாத்தீங்கன்னா 2% அதிகமா இருக்கிற புரோட்டீன் வந்து இந்த பயிர் வகையில தான் இருக்கு. ஸோ அதிகமா நம்ம பயிரிட்டோம்னா நம்ம அதிகமான உற்பத்தியை பெருகி நம்ம நாட்டோட தேவையை நாமளே வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம்.
1: இந்த பருப்பு உற்பத்தியில ஆத்ம பாரத திட்டத்தின் அடிப்படையில இன்னும் புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு இருக்கின்ற வேற ஏதாவது திட்டம் இருக்கா?
0: இப்ப பயிர் வகைக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம நிர்பாத் மிஷன் சொல்லிட்டு இது மத்திய அரசோட திட்டம் நம்ம கொடுக்கறோம். அது மட்டும் இல்லாம நம்ம மாநில அரசும் புதுவை அரசும் பயிர் வகை செய்யற மக்களுக்கு நம்ம வந்து ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஒரு ஸ்கீம் மூலமா அவங்களுக்கு வந்து 1 ஏக்கருக்கு பொது பிரிவினர் மக்களா இருந்துச்சுன்னா 4000 ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும். இதே அட்டவணை பிரிவு மக்களுக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் சொல்லிட்டு 1 ஏக்கருக்கு வங்கி கணக்குல செலுத்தப்படும். மத்திய அரசால நம்ம சீடு சப்சிடி ஸ்கீமும் வாங்கிக்கலாம். அதுக்கான இடுபொருள் கொடுக்கற அந்த திட்டத்தையும் நம்ம வாங்கிக்கிறோம். அப்போ இதே நம்ம இயற்கை முறையில சாகுபடி பண்ணா அந்த நேச்சுரல் ஃபார்மிங்ஸோட ஸ்கீமும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்தது நம்ம மாநில அரசோட நம்ம இந்த ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் இந்த 4000 ரூபாய் நம்ம 5000 ரூபாய்னு சொன்னால அந்த ஸ்கீமும் நம்ம பண்ணிக்கலாம்.
1: நிறைய ஸ்கீம்ஸ் வருது. விவசாயிகள் எல்லாரும் பருப்பு உற்பத்தி
0: வந்துடுறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து வேலை மெனக்கிறது ரொம்ப கம்மி. இந்த பயிருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அழகா தண்ணி அதுக்கு பாய்ச்சறது பஞ்சகவ்யா மீன் அமிலம் இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே நம்ம நிறைய மகசூல் பெறலாம். சோ ரொம்ப ஈஸியான கிராப்பிங் பண்ணணும். ஒரு பயிர் செய்யணும் பயிரணும்னா இந்த பயிர் வகையில நல்லா பண்ணலாம்.
1: இப்ப பருப்பு வகையில ஊட்டச்சத்து முக்கியத்துவமா இருக்கு மேடம், என்னென்ன ஊட்டச்சத்து எல்லாம் கிடைக்குது?
0: இல்ல மெயினா பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரிச் ஃபுட்டு தான் நம்ம அதிகமா இருக்கு. அதாவது நம்ம சொன்ன மாதிரி நெல்லும் கோதுமையை விட இதில் வந்து

0: மூணு நான்கு மடங்கு வந்து புரோட்டீன் அதிகமாக இருக்கு. நம்மளோட உடல் அமைப்பே வந்து புரதத்தால தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் தேவைப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த பயிர் வகையிலேருந்து தான் நமக்கு எடுத்துக்கிறோம். நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃபுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சரிவிகித சத்து உணவில் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ போனோடனே நம்ம பிரியாணி இல்லைனா இதில் அதில் பார்த்தீங்கன்னா பயிருக்கான ஒரு சான்ஸ் இல்லை. ஆனால் ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லிட்டு அனிமல் பேஸ்டு சிக்கன் தான் இருக்குது. ஆனால் பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீன் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அதுதான் நம்மளுக்கு எப்போதும் நல்லது. அது பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயிர் பிளாக் கிராம், கிரீன் கிராம், சிக் பீ, காராமணி, ஃபீல்டு பீ, பீஸ், பச்சை பட்டாணி வந்து தாவரம் கொடுக்கக்கூடிய ப்ரோட்டீன் சத்துக்கள். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடல் அமைப்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும்.
1: இந்த பருப்பு உற்பத்தியில மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் என்னென்ன தயாரிச்சு விவசாயிகள் சேல்ஸ் பண்ணலாம் மேடம்?
0: இப்போ மதிப்பு கூட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம துவரையில் அந்த தோல் உரிச்சு தருவோம் இல்லைங்களா, அது ஒன்று தால் மில்லுக்கு. அப்புறம் உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிலவங்க இப்போ தோல் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து அடுத்தது வெள்ளை தோல் இல்லாத அந்த உளுந்து தான் இப்போ ஃபாஸ்ட்டாக. ஆமாம், ஃபாஸ்ட் மூவிங் பீப்புள் நல்ல வேலைக்கு போகணும், காரம் போகணும், ஊற வச்சு இது கழுவுறதுக்கு சான்ஸ் இல்லை. இப்போலாம் வந்து அந்த தோல் உரிச்சு கொடுக்குற பயிராக இருந்தால் கிடைக்க போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னால பார்த்தீங்கன்னா அடுத்து சென்னா பவுடர், கடலை பருப்பு, கடலைப்பருப்பு மாவு இருக்கு, இல்லைனா வந்து அந்த சிக்பீலேயே வந்து நம்மளுக்கு கடலைப்பருப்பு மிட்டாய்
1: இருக்கு.
0: இது மாதிரி நிறைய ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய ஆட்
1: பண்றாங்க. பாக்கெட் போட்டு விற்கிறாங்க.
0: ஆமா, விற்கிறாங்க பஜ்ஜி மாவு, இது மாதிரி நிறையவே இருக்கு நம்மளுக்கு.
1: வருங்காலத்துல வந்து இந்த பருப்பு உற்பத்தியில விவசாயிகளா இருக்கட்டும், வளரும் தலைமுறையினர் அதாவது இளைஞர்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் இதுல அதிக கவனம் செலுத்தி அதிக விவசாயம் பண்ணணும். அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்துக்கள் ஆலோசனைகள் தான் சொல்லுங்களேன்.
0: இப்போ ஒரு காலத்துல இப்போ வேளாண்மை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப அனிமல் பேஸ்ட் வச்சுதான் நம்ம பண்ணோம். அதாவது எருதோ மாடுகள் அது மாதிரி உழுறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனா இப்பெல்லாம் நிறைய மெக்கனைஸ்டு எல்லாம் நிறைய வந்துடுச்சு. மிஷின் வச்சே நம்ம விவசாயம் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஆயிடுச்சு. ஸ்ப்ரே பண்றதுல இருந்து நிலத்தை உழுறதுல இருந்து டிராக்டர்ல இருந்து நட்டு கொடுக்கறதுக்கு நட்டுறதுக்கு கூட ஒன்று விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பிசினஸ் மாதிரியும் கொஞ்சம் வந்துட்டாங்க. நம்ம சொன்னாலே போதும், அவங்களே எல்லாம் நெல்லுக்காக சொல்லி எது இருந்தாலும் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நிலத்துல நம்ம போட்டு தந்துடுவாங்க. நம்ம உழுறதுக்கு டிராக்டர்காரவங்ககிட்ட சொன்னப்படும் உழுந்து கொடுத்துருவாங்க, இவங்க வந்து பயிர் போட்டுருவாங்க. இப்போ வந்து பவர் வீடர்னு வந்துடுச்சு, அதுக்கும் நம்ம சொல்லிட்டா வந்து செஞ்சிருவாங்க. நம்ம கிட்ட நிலம் இருந்து நல்ல பயிரை போட்டால் எது நம்மளுக்கு வந்து இந்த செலவுலாம் போக நம்ம வந்து சப்சிடியும் வாங்குற மாதிரி இந்த செலவுலாம் போக நல்ல லாபம் தரக்கூடிய பயிரை நம்ம பார்த்துட்டு நம்ம பண்ணோம்னா நல்லாவே இருக்கும்.
1: விவசாயிகளும் மற்ற பயிர்களோட இதுல அதிக லாபம் கிடைக்கும்னு பயிர் வைக்க முன் வரணும்.
0: ஆமா, அந்த மூணு மாசத்துக்குள்ள ஒரு 60 நாள் 70 நாள் நல்ல ஒரு செலவே இல்லாம அழகா நம்ம சிம்பிளா நம்ம கிடைக்கணும்னா இது ஒரு நல்ல திட்டம் தான் இது. அதனால விவசாயிகளை பார்த்தீங்கன்னா இப்போ எங்க ஜெனரேஷனே விவசாயத்துல பாக்குறது ரொம்பவே அது கம்மியா இருக்கு. ஸோ எல்லாரும் அந்த எங்க
1: ஜெனரேஷன்
0: வரணும், புது புது டெக்னாலஜிலாம் நீங்க தெரிஞ்சிட்டு புதுமையான இதெல்லாம் நீங்க புகுத்தணும். புகுத்தினா நல்ல நம்ம வந்து நம்ம அதிகமாவே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம்.
1: இப்ப பாத்தீங்கன்னா நிறைய படிச்சுட்டு சில இளைஞர்கள்லாம் வந்து விவசாயத்துக்கு வராங்க, இயற்கை விவசாயம் பண்றது வராங்க, முழு நேரம் இயற்கை விவசாயம் மாறுறாங்க. அதனால அவங்க எல்லாம் இது மாதிரி பருப்பு உற்பத்தியில விவசாயம் பண்ணி அதிக லாபமும்
0: இந்த ஐடி துறையில இருந்து அவங்கள விட்டுட்டு இப்ப விவசாயத்துக்கு வராங்க, பால் பண்ணி வைக்கிறாங்க, கோழி பண்ணி வைக்கிறாங்க எல்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி
1: நிறைய தொழில் முனைவராக.
0: ஆமா, நம்ம எப்பொழுதுமே அந்த மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது, அதை விட நம்ம இம்போர்ட் அதிகமா எவ்வளவு பண்றாங்க, அதுல எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், என்னென்ன பயிர் வகைகளை இது பாத்துருவோம், அந்த மாதிரி என்னென்ன கிராப்ஸ் பல்சஸ்ல அப்புறம் வெஜிடபிள்ஸ்ல இதுலாம் எதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெப்பர் கூட பாத்தீங்கன்னா மிளகு இப்ப நம்ம பகுதியில வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வாட்டி மலைப்பகுதியில தான் பாத்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சமவெளி பகுதியிலேயே வந்துட்டு நம்மளுக்கு கடலோர பகுதியிலே வந்து முளைக்கிற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு சமவெளி மிளகு எல்லாம். அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1 கிலோவே 1000 ரூபாய் வரைக்கும் போகுது. சோ அது மாதிரி இதெல்லாம் நல்லா மார்க்கெட் போயிட்டு நம்மளுக்கு நிறைய லாபம் கொடுக்கும். அந்த பயிரெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் ஸ்டடி பார்த்துட்டு அது மாதிரி பயிரெல்லாம் நம்ம போட்டாலும் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கும்.
1: இந்த நிகழ்ச்சியில பருப்பு உற்பத்தியில ஆத்ம நிர்வாக திட்டம் பற்றி நிறைய தகவல் சொன்னீங்க. இன்னும் பல தகவல்கள் உங்களை நேரடியாகவும் கேட்க விருப்பம் இருந்தா விவசாயிகள் எந்த இடத்துக்கு வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும், உங்களுடைய தொலைபேசி எண்களையும் சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பா சார், நீங்க இந்த திட்டத்தை பத்தி அறிஞ்சுக்கிட்டு அந்தந்த பகுதியிலும் வந்து வேளாண் உழவுற தேகம்னு ஒரு நம்ம ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து வேளாண் அலுவலர் வந்து நீங்க கண்டிப்பா வந்து அணுகி இந்த திட்டத்தை பத்தி அறிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம தட்டாஞ்சாவடியில் வந்து பயிற்சி வழி திட்டம் சொல்லிட்டு ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து நீங்கள் அந்த திட்டத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வம்பாக்கரை பழத்தில் தான் நம்மளுக்கு இயக்குனர் ரகம் ஆஃபீஸ் இருக்கு, அங்கேயும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார்.
1: மேடம், இதுவரைக்கும் பருப்பு உற்பத்தியில் ஆத்ம நிர்வாக திட்டம் பற்றி

0: நிறைய தகவல்களை சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி விவசாய பெருமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
2: நேயர்கள், இதுவரை பயறு வகைகளில் தற்சார்பு அடைவதற்கான ஆத்ம நிர்பாரத திட்டம் குறித்து புதுச்சேரி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் வேளாண் அலுவலர் எம் தேன்மொழி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

மழைகள் தடுப்பது எப்படி என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நெல் உள்ளிட்ட தானியங்களை செழிப்பாக விளைவிப்பதற்கு மட்டுமல்ல, பெரும்பாலான பழப்பயிர்களை வேரூன்ற செய்வதற்கும் இதுதான் ஏற்ற காலம். அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பெய்யும் இந்த பருவமழையை முறையாக பயன்படுத்தி பல்லாண்டு பயிர்களான மா, நெல்லி, கொய்யா, எலுமிச்சை உள்ளிட்ட பழமரக் கன்றுகளை நடவு செய்தால் சிறப்பான பயன் பெறலாம். கன்றுகள் நடவு செய்த முறையிலும் நடவுக்கு பிறகு சரியான உத்திகளை பின்பற்றாத காரணத்தினாலும் தான் 20% முதல் 40% கன்றுகள் கருகும். கன்று என்றாலே அது குழந்தை பருவத்தை தான் குறிக்கும். நம் வீட்டில் குழந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்க ஆரோக்கியமான வழிமுறைகள் பலவற்றை நாம் கடைபிடிக்கிறோம் அல்லவா? அதுபோலத்தான் நடப்பட்ட புதிய கன்றுகளையும் கண்ணும் கருத்துமாக நாம் பாதுகாக்க வேண்டும். ஃபியூசேரியம் என்ற பூஞ்சையால் வேர் அழுகல் நோயும் ஏற்படும். இந்த நுண்ணுயிரானது மண்ணில் இயற்கையாகவே குடிக்கொண்டிருக்கும். மண்ணில் ஈரப்பதம் அதிகரிக்கும் போதும் பல நாட்களுக்கு ஈரப்பதம் தொடர்ந்து நீடிக்கும் போதும் இந்த நுண்ணுயிர்கள் விரைவாக வளர்ந்து பல்கி பெருகும். எனவே ஒரு கன்றின் வளர்ச்சிக்கு எவ்வளவு ஈரப்பதம் தேவையோ அதற்கு மீறிய ஈரப்பதம் தொடர்ச்சியாக நீடித்திருந்தால் கன்றுகளுக்கு பாதிப்பும் ஏற்படும். மண்ணின் ஈரப்பதம் அதிகரிப்பதும் நீடித்திருப்பதும் அந்நிலத்தில் தேங்கியிருக்கும் தண்ணீரின் அளவு மற்றும் காலநிலையை பொறுத்தது. பருவமழையை நம்மால் கூட்டவோ குறைக்கவோ இயலாது. ஆனால் தேவைக்கு அதிகமாக உள்ள ஈரப்பதத்தை குறைக்க வடிகால் வசதி செய்யலாம். கன்றுகளை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தண்ணீர் அதிகம் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். வேர் அழுகல் நோய் ஏற்படாமல் இருக்க வேறு சில முக்கியமான உத்திகளை கடைபிடிப்பதும் அவசியம். மா, நெல்லி, கொய்யா, இலந்தை, சீத்தா போன்ற பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரும். குறைவான தண்ணீர் வசதி உள்ளவர்களும் கூட இந்த பயிர்களை சாகுபடி செய்யலாம். வடகிழக்கு பருவமழை காலத்தில் பழமர கன்றுகளை நடுவது தெளிந்த அறிவார்ந்த நடைமுறை. ஆனால் தேவைக்கு அதிகமான தண்ணீர் கிடைத்தால் அதை தடுப்பதற்கான வழிமுறைகளை சரியாக கையாள்வது அவசியம். மா, நெல்லி, பழமர கன்றுகளை வாங்கும்போது சின்னஞ்சிறிய பாலித்தீன் பைகளிலோ தொட்டிகளிலோதான் வைக்கப்பட்டிருக்கும். இதனால் குறைந்த ஆழம் கொண்ட குழியே போதும் என்ற மனநிலைக்கு நம் விவசாயிகள் வந்துவிடுகிறார்கள். வேர்கள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு தேவையான குழி அளவுகளை நாம் பெரும்பாலும் கடைபிடிப்பதில்லை. பழமர கன்றுகள் நடவு செய்ய 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் கொண்ட குழி எடுப்பது மிக மிக அவசியம். குழியிலிருந்து எடுத்த மண்ணை கன்றுகள் நடவு செய்த பிறகு குழியை மூடுவதற்கு நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் அந்த மண் பல்லாண்டுகளாக 2 அடி ஆழத்தில் விவசாய நடைமுறைகளுக்கு உட்படாத நிலையில் இருந்திருக்கும். வேர் அழுகலை உண்டாக்கக்கூடிய ஃபியூசேரியா மற்றும் தண்டு அழுகல் நோயை உருவாக்கும் ஃபைட்டோப்தோரா போன்ற நுண்ணுயிர்கள் அந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி பல்கி பெருகியிருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எனவே கன்று நட்ட பிறகு குழியை மூடுவதற்கு அந்த மண்ணை பயன்படுத்தினால் வேரழுகல் நோய் ஏற்படுவது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிடும்.

0: நேயர்களே, நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வள தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானின் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்து உரை வாசிப்பவர் வி கண்ணன் அவர்கள். 7:02 விளையாட்டுக் களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரி பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற் பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள். நிகழ்ச்சிகள் சிலவற்றை நினைவூட்ட கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 8:06 வருவது நம் கவனத்திற்கு. பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்.

0: உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம், இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: மடை திறந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கான மழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
0: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நமது முதன்மை அலைவரிசையில் நாளை முற்பகல் 11:02 நேயர் நேரம் இடம்பெறக்கூடிய தலைப்பு தெரிந்து செயல் வகை. நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு அறிவியல் முத்துக்கள் மின்னலை பற்றிய சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள் புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர் குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி சரோஜா சி லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். நாளை பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். 4:00 பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை பரத்வாஜ் அவர்கள் கதை இயக்கம் சேரன் அவர்கள். நாளை நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் சில நினைவூட்ட கேட்டீர்கள்.

நான் கண்டு பழகிய மனிதர்களில் மிக மிக மிக மிக உயர்ந்த அன்பை தவிர வேறு இல்லாத உள்ள

0: என்று சொன்னால் ஜானகி அம்மாவை தான் சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, அவர்களை போல் யாராலையும் பாட முடியாது. சிங்கார வேலனே தேவா என்ற ஒரு பாடல் நாதஸ்வரத்துடன் பாடிய ஒரு சிறிய குமரி பெண், சிறு பெண், நினைத்து கூட பார்க்க முடியாத விஷயம் அது. நாதஸ்வரத்தில் வருகின்ற கமங்களை குரல் பேசுமா என்று பலர் பயந்து பாட முடியாது என்று சென்ற பொழுது அதை பாடிய சிறிய பெண். நமது வாழ்க்கையில் நாம் ரசித்து கேட்கின்ற அற்புதமான பாடல்களை தந்த பெரும் இசை அமைப்பாளர்களின் மனதில் உதிக்கின்ற அது அபூர்வமான சங்கீதத்தை, பாடல்களை அந்த வார்த்தைகளின் உச்சரிப்பினால் அவர் தெலுங்கராக இருந்தாலும் தமிழ், மலையாளம், ஹிந்தி, கன்னடம் என்று எல்லா மொழிகளும் பாடி மனிதர்களின் மனத்தை வசப்படுத்தியது இறைவனுடைய பேரருளால் தான். அப்படிப்பட்ட பேரருள் பெற்ற அரும் பெரும் பாடகி எஸ் ஜானகி அம்மா. இந்த உலகம் நிச்சயமாக தன்னுடைய ஒரு பெரும் இசைக்குயிலை இழந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை என்னுடைய தாயை போலதான் நான் அவர்களை எப்போவுமே கணித்திருக்கிறேன். என்னை தன் பிள்ளையாக தான் அவர் பாவித்திருக்கிறார். ஆகையினால் என் துயரம் என்னுடன் மிக பெரிதாக இருக்கிறது. ஆயினும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல்.
1: கர்நாடக இசைப்பாடகி நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: தலை சிறந்த பின்னணி பாடகி, ஆயிரக்கணக்கில் 17 மொழிகளில் எவ்வளவோ திரைப்படங்களுக்கும் பக்தி பாடல்களுக்கும் தன்னுடைய தங்க குரலால் உயிர் கொடுத்த, என்னுடைய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் லட்சக்கணக்கான இசை ரசிகர்களுடைய அபிமான பாடகியாக இருக்கிற திருமதி எஸ் ஜானகி அம்மா நேத்திக்கு காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தி கேட்டு மனசு ரொம்ப பாரமாக இருக்கு. என்ன ஒரு குரல் அவங்களுடைய குரல், கணீர்னு ஒரு கோவில் மணி போல நம்ம மனதெல்லாம் ஒரு சந்தோஷத்துல ஆழ்த்தக்கூடிய ஒரு இனிமையான குரலுக்கு சொந்தக்காரர் அவங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அனாயாசமாக எந்த ஒரு ஸ்ருத்தியிலையும் துல்லியமாக ஸ்ருத்தி சுத்தமாக பாவத்தோட கிளாரிட்டியோட ஒரு பெர்ஃபெக்ட் டோனல் குவாலிட்டியோட எந்த விதமான பாடல்களாட், அது வந்து ஒரு சோகம் எழையோடுற பாடலோ இல்லை துள்ளலோட இருக்கிற பாட்டோ மெலடியோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ வெஸ்டர்ன் டச் இருக்கிற பாடலோ இல்லைனா விவகாரமான ஸ்வரங்கள் ஆலாப்பனையெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு கர்நாடிக் பேஸ்ட் பாட்டோ எந்த பாட்டை பாடினாலும் அது தன்னுடைய முதிரைய பதிச்சு ஒரு 100%, அதுக்கு மேலேயே சொல்லலாம் 200%. ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து மனசுக்குள்ள ஒரு பாடலை வந்து அதோட வடிவத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு ஒரு பாடகரையோ பாடகியோ அப்ரோச் பண்ற சமயத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் சர்பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு திறமைசாலி, அசாத்தியமாக பாடக்கூடியவர் அப்படின்னா எஸ் ஜானகி அம்மா. அவங்க பாடின எவ்வளவோ பாடல்கள் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். சிங்கார வேலனை தேவா ஆஃப்கோர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த செந்தூர பூவே, அதில் அப்படியே அந்த ஒரு குரலோட ஒரு பட்டு மாதிரி அந்த ரிச்னஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் சிங்கிங் அவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஜெர்மனியில் அதில் ஒரு வெஸ்டர்ன் டச்சோடு இருக்கிற ஒரு ஒரு ஹம்மிங் பார்ட் வருமே எவ்வளோ இனிமையாக இருக்கும். மௌனமான நேரம் இது மனதில் என்ன பாரம், அதே மாதிரி எத்தனையோ இளையராஜா சார் ஓட ஹிட்ஸ் எல்லாம், என்வென் நெஞ்சில், தூங்காத விழிகள், சின்ன சின்ன வண்ணக்கோயில், அதே மாதிரி இந்த தர்பாரி கானடால சின்னஞ்சிறிய அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான சங்கதியெல்லாம் அதில் இருக்கும். தர்பாரி கானடான உடனே மலரே மௌனமா வித்யாசாகர் சாருடைய அந்த மெலடி ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. சமீபத்தில் கூட ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நெஞ்சினிலே நெஞ்சினிலேயோ இல்லை மார்கழி திங்கள் அல்லவோ முதல்

0: வனே இந்த மாதிரி பாட்டு, அது அவங்களுடைய குரல் அப்படின்னு அந்த குரலில் வெளிவந்த பாடல் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு ஃபிலிம் சாங்க்கு அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி குரலில் வந்து வளைஞ்சு கொடுத்து அதுக்கு தேவையான மாடுலேஷன்ஸ், அந்த பாவம், அந்த நுணுக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வெர்சடைல் சிங்கர் எஸ் ஜானகி அம்மா. பர்சனலாக வந்து எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தோட ரொம்ப ஒரு லாங் அசோசியேஷன் அவங்களோட. ஏன்னா வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறையாவது என்னுடைய பாட்டியும் குருவுமான திருமதி டி கே பட்டம்மாள் அவங்கள வந்து சந்திக்கிறதுக்கு இவங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு பட்டம்மா அம்மானா ரொம்ப ஒரு மரியாதை, ஒரு அபிமானம் அப்படின்னு சொல்லணும். எப்பவும் அவங்களுடைய ஆசிர்வாதத்தை வாங்கிப்பாங்க. எனக்கு ஒரு சமயம் வந்து நான் பாடி காமிச்ச அவங்கள்ட்டேருந்து ஆசிர்வாதம் வாங்கின்ற ஞாபகம் எனக்கு இன்னும் பசுமையாக இருக்குது. அப்போ அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க, ஒரு கேசட். அந்த கேசட்டில் செலக்டடாக அவங்களே வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு வித்தியாசமான பாடல்கள்னு என் கையில் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டே இருப்பேன், இப்போவும் பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அதில் இந்த கண்ணா நீ எங்கேன்னு ஒரு சின்ன குழந்தை மாதிரி வாய்ஸை மாற்றின்னு பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் சிவ சிவ சிவன்னு எம்எஸ்டி சார் வயலின் வாசிச்சு ஆபோகி தோடி இந்த ரெண்டு ராகத்திலையும் ஸ்வரங்கள் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மம்மி பேர் மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடலை பையன் மாதிரி குரலை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஒரு மீரா பஜன், தியாகராஜ் சுவாமி கிருதி, ராரா மா இன்டிக்கு, இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க, மறக்கவே முடியாது. அவங்களுடைய கோடிக்கணக்கான ரசிகையில் நானும் ஒருத்தி, ஒரு பாடகியாகவும் என்னுடைய வணக்கங்களை நான் அவங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். ஓம் சாந்தி.
1: கர்நாடக இசைப்பாடகர் சிக்கில் குருச்சரண் அவர்கள் விடுத்த இரங்கல் செய்தியில்,
2: எல்லோருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே திரையுலகில் பல ஜாம்பவான்களை நம்ம ஒன்னா இறந்துட்டு இருக்கோம். ரொம்ப துயரமா இருக்கு, ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஆனா ஒரே ஆறுதல் என்னன்னா, இவங்க எல்லாருமே கலைஞர்களா இருக்கிறதுனால அவங்களுடைய கலை படைப்புகள் வந்து நம்மளோட டெய்லி லைஃப்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. ஜானகி அம்மாவோட குரலும் அதே மாதிரிதான். நம்ம எஸ் ஜானகி அம்மா இப்போ நம்ம கூட இல்லைங்கிற அந்த செய்தி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குழந்தைகள் அவங்க வந்து ஜானகி அம்மாவோட முகத்தை கூட பார்த்தது இல்லை, போட்டோ கூட பார்த்தது இல்லை. ஆனா அவங்க பாட்டை வந்து தினப்படி எங்க கார்லயோ எங்க வீட்லயோ கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நான் இந்த செய்தி ஸ்ரீமதி எஸ் ஜானகி பாச சேவை அப்படின்னு படிக்கும்போது அவங்களுக்கும் ஒரு மனசுல ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு. கண்ணன் வந்து பாடுகின்றான் பாட்டு போட்டோன்னே ஐ மிஸ் ஜானகி அம்மா அப்படின்னு என் குழந்தை சொல்றது. அதுதான் அந்த ஒரு லெஜெண்டரி சிங்கருக்கான நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட்டா நான் ஃபீல் பண்றேன். அவங்க வந்து நம்ம வாழ்க்கையில இல்லாத நாளே கிடையாது. அவங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளா பாடலனா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட ஒரு கம்பேனியன் மாதிரி இவ்வளோ நாளாக வந்துகிட்டே இருக்கு. எனக்கும் சரி, என்னோட பாட்டி சிக்கல் சகோதரிகள் நீலா குஞ்சுமணி, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடகிங்க அந்த வகையில தான் எனக்கு எஸ் ஜானகி அம்மா மாதிரியே தெரியும். அவங்க ரொம்ப ரசிச்சு கேட்குற ஒரு பாடகி வந்து எஸ் ஜானகி அம்மா. அதுவும் இல்லாமல் எஸ் ஜானகி அம்மாவும் அவங்களும் மீட் பண்ணும்போது நான் பக்கத்துலேயே ஒரு சின்ன பையனாக பார்த்துருக்கேன். ரெண்டு பேருமே எவ்வளோ பரஸ்பரத்தோட எவ்வளோ மரியாதையோடு ரெண்டு பேருமே இவங்களுடைய புல்லாங்குழல் பற்றி, அவங்களும் அவங்களுடைய குரலை பற்றி என்னுடைய பாட்டியும் பேசுறது கேட்டது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பல வருஷங்கள் கழிச்சு ஜானகி அம்மா கூட பாடுறதுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அந்த ரியாலிட்டி ஷோல அவங்களுடைய ஃபைனல்ஸ்ல அவங்க கூடயே ஒரு பாட்டு பாடுறதுக்கு, அந்த ரோஜாவை தாளாட்டுத்தன்ற அந்த பாட்டு நான் பாடி அவங்களும் பாடி அதில் எனக்கு ஒரு பரிசும் கொடுத்தாங்க. அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குணம், அது சின்ன பையனா இருந்தா கூட ரொம்ப பாராட்டி அவங்களுடைய நிறை குறைகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லி ரொம்ப ஊக்குவிச்சு அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. ஜானகி அம்மா, வி வில் ஆல் மிஸ் யூ, பட் உங்களுடைய சங்கீதம் எங்க கூடவே இருக்கும், உங்களை இன்னும் சந்தோஷப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படின்னு நான் நிச்சயமா நம்புறேன். ஓம் சாந்தி.

0: தனது இனிமையான அவருடைய மறைவு இந்திய திரையிசை உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகும். இதுவரை நேற்று இயற்கை எய்திய பிரபல சினிமா பின்னணி பாடகி எஸ் ஜானகி அவர்களுக்கு நினைவஞ்சலி கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:17:31. திரையிசை கேட்கலாம். இதில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சில பாடல்களில் சிலவற்றை கேட்கலாம். வருவது அத்தை மகர் ரத்தினமே படத்திற்கான பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. இதில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நிழல்கள் படத்திற்காக அவர்கள் பாடிய பாடலை.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இம்மாதம் 26ஆம் தேதி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் 136வது மன் கி பாத் நிகழ்ச்சியின் மூலம் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான தங்களது கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளை பொதுமக்கள் 1800-11-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணின் மூலம் தெரிவிக்கலாம். மேலும் நமோ செயலி அல்லது மைகவ் இணையதளம் வாயிலாகவும் 1922 என்ற எண்ணிற்கு ஒரு மிஸ்டு கால் அளித்தும் தங்களது பரிந்துரைகளை நேரடியாக பிரதமருக்கு அனுப்பலாம். வரவிருக்கும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கான பரிந்துரைகள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை ஏற்கப்படும். நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகளின் மகத்தான பாரம்பரியத்தை மதித்து அதை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று வலியுறுத்தினார். புதுடெல்லி துவாரகாவில் உள்ள மன்னம் சர்வதேச மையத்தில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான மன்னத்து பத்மநாபனின் சிலை மற்றும் மன்னம் ஸ்மிருதி மண்டபத்தை திரு ராதாகிருஷ்ணன் திறந்து வைத்து பேசினார். பின்னணி பாடகி எஸ் ஜானகியின் மறைவு இந்திய இசைத்துறைக்கும் உலக கலை உலகிற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் அவரது குரல் மற்றும் காலத்தால் அழியாத பாடல்கள் என்றும் இசை ரசிகர்களின் நினைவில் நீங்காமல் இருக்கும் என்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார். மேலும் அவரது ஆன்மா சாந்தியடைய தாம் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விலக்களிக்கப்பட்ட வருங்கால வைப்பு நிதி முறையை செயல்படுத்தும் நிறுவனங்கள் தங்களது நிலைமையை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் பொது சலுகை திட்டம் 2026 அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் அடுத்த 6 மாத காலத்திற்கு செயல்பாட்டில் இருக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்
0: நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளையும் அதனைத் தொடர்ந்து 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியையும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 9:30 8:00. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்கள் மனதோடு உறவாட வருகிறது சங்கீத வானிலே. உறுதிமொழி படத்திற்காக வரும் பாடலை பாடியிருப்பவர்கள் ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி.

சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க வரும் பாடலின் படம் மண்ணுக்குள் வைரம். வரும் பாடலுக்காக ஒலிக்க வரும் குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். அடுத்ததாக கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரல்களில் வரும் பாடலின் படம் தளபதி.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக வருவது தாய் மனசு படத்திற்கான பாடல். வரும் பாடலுக்கு குரல் கொடுத்திருப்பவர்கள் மனோ எஸ் ஜானகி.
1: தொண்டையில தான் நினைச்சேன்

0: உறங்கும் விழிகளுக்கிடையே உங்கள் மனதோடு இதுவரை உறவாடியது சங்கீத வானிலே. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ரவிவாசிட அகில பாரதிய சங்கீத சபா டெல்லி அஞ்சல்.
1: ரவிவாசரிய அகில பாரதிய சங்கீத சபா மே ஆஜ் பிரஸ்துத் ஹை ஸ்ரீ குமார் மர்டூர் கா காயன். சங்கீத் நாடக அகாடமி கே ஓர் சே உஸ்தாத் பிஸ்மில்லா கான் யுவ புரஸ்கார் பா சுகே குமார் மர்டூர் ஹிந்துஸ்தானி சாஸ்திரிய சங்கீத் கே ஏக் பிரகர் காயக் கே ரூப் மே ஜானே ஜாதே ஹைன். கிரானா அவர் குவாலியர் கரானே கி கஹரி சமஜ் கே சாத் சாத் அப்னி பிதா பண்டித் சோம்நாத் மர்டூர் சே மிலி தாலிம் நே உன்கி காயகி கோ ஏக் அனோகா அந்தாஜ் தியா ஹை. திகஜ் உஸ்தாதோ கி பிரேரணா சே சஜி உன்கி இஸ் காயகி மே ஜெய்ப்பூர் அத்ரோலி அவர் அன்ய கரானோ கி ஜலக் பி மில்தி ஹை. ஏக் பகுமுகி கலாக்கார் அவர் சங்கீத்கார் கே ரூப் மே குமார் மர்டூர் கயால் டுமரி ஹிந்தி பஜன் மராட்டி அபங் கன்னட தாச சாஹித்ய கன்னட வச்சன சாஹித்ய அவர் கை அன்ய சங்கீத் பரம்பராவும் கா அன்வேஷன் கர்த்தே ஹை. ஆகாஷவாணி அவர் தூர்தர்ஷன் கே ஏ கிரேட் கலாக்கார் குமார் நே தேஷ்பர் கே கை பிரதிஷ்டித் சங்கீத் சமாரோஹ மே அப்னி பிரஸ்துதி தி ஹை.
2: திஸ் இஸ் ஆகாஷவாணி. In tonight's Ravivasariya Akhila Bharatiya Sangeet Sabha, we bring you a vocal recital by Shri Kumar Mardur. Awarded the Ustad Bismillah Khan Yuva Puraskar by the Sangeet Natak Academy, Kumar Mardur stands out as a gifted Hindustani classical vocalist. His grounding in the Kirana and Gwalior Gharanas, along with training under his father Pandit Somnath Mardur, has led to a unique gaiki that weaves in elements from Jaipur Atrauli and other gharanas, built on deep riyas and inspiration from legendary maestros. A multifaceted performer and composer, Kumar explores khayal, tumri, Hindi bhajans, Marathi abhangs, Kannada dasa sahitya, Kannada vachana sahitya, and many other traditions. An A-grade artist of Akashvani and Doordarshan, Kumar has performed throughout the country in various prestigious concerts.
1: Aaj ke is karyakram mein aapke saath tabla par Pandit Satlingappa Desai Kallur aur harmonium par Sri Panchakshari Hiremath saath de rahe hain. Shri Kumar Mardur apne karyakram ka prarambh raag Chayanat se kar rahe hain. Vilambit Jhumra Inayat Ho Drut Tintal Yeri Malaniya Drut Tintal Tarana.
2: In tonight's program, he is accompanied on the tabla by Pandit Satlingappa Desai Kallur and on the harmonium by Shri Panchakshari Hiremath. Shri Kumar Mardur will begin his vocal recital with Raag Chayanat, Vilambit Jhumra Inayat Ho, Drut Tintal Eri Maliniya, followed by Tarana in Drut Tintal.

நிகழ்ச்சி நிரல். நமது முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, ஒழுக்கம் உயர்வு தரும் குறித்து கருத்துக்களை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஜீவாமிர்தம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்களும், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் அவர்களும் உரையாடுவர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் பூச்சிகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு குறித்து உரை வாசிப்பவர் வி. கண்ணன் அவர்கள். நாளை காலை 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர், 7:02 விளையாட்டுக் களம். இந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற 69வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் களரி பயட்டு கலையில் வெண்கலப் பதக்கம் வென்ற புதுச்சேரி ஏ. மணிமுகிலா அவர்களுடனான சந்திப்பின் முதற் பகுதி. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, அயோடின் குறைபாட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். நாளை காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 8:30 தகவல் தளம். நாளை காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியில் ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். முற்பகல் 11:02 நேயர் நேரம். நாளை இடம்பெறக்கூடிய தலைப்பு தெரிந்து செயல் வகை. நண்பகல் 12:00 டெக் குரு, அறிவியல் முத்துக்கள், மின்னலை பற்றிய சில செய்திகள் வழங்குபவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து மீன்கள் குறித்த அதிசய ஆச்சரிய செய்திகள், புதுச்சேரி கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் ஆர். குலசேகரன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பம்பாய் சகோதரிகள் சி. சரோஜா, சி. லலிதா ஆகியோர் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் இடம்பெறும். நாளை பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் குக்கரி ஷோ. 2:15 என்றும் இனியவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி பாடம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள் இடம்பெறும். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஹைதராபாத் சகோதரர்கள் டி. சேஷாச்சாரி, டி. ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு. மாலை 4:00 பாண்டவர் பூமி திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை பரத்வாஜ் அவர்கள், கதை இயக்கம் சேரன் அவர்கள். 5:00 பொன்மாலை

0: பொழுது இதில் பாசம் என்ற தலைப்பில் பாடல்கள் இடம்பெறும். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:00 திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் மீன்வள தொழில்நுட்ப வல்லுநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற வி. திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நாளை இரவு 8:00 முதல் 8:58 வரை இடம்பெறுவது திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari. New Delhi has reiterated its call for immediate de-escalation of tensions in West Asia region after attack on a commercial ship GFS Galaxy carrying Indian crew members off the coast of Oman today. Condemning the attack, the External Affairs Ministry said in a statement that out of 11 Indian nationals on board, 10 have been rescued so far, while one is reportedly missing. The ministry said the Indian embassy in Oman is closely monitoring the situation and proactively coordinating with the Omani authorities in the ongoing search and rescue operation. India has thanked the Oman authorities for their support. New Delhi also expressed concern over the continuing incidents of attacks on commercial shipping in the region. It also reiterated the call for conclusion of ongoing negotiations for a diplomatic solution so that peace and stability can return to the region. The mortal remains of 15 Indian tourists who lost their lives in yesterday's boat capsize incident near Phu Quoc Island in Vietnam were taken to Ho Chi Minh City today. The Indian Embassy in Vietnam informed that the mortal remains will be transported to India at the earliest after the completion of necessary formalities in Ho Chi Minh City. It added that the embassy and the consulate general are closely coordinating with the Vietnamese authorities and assured all possible assistance to facilitate the early transportation of the mortal remains to India. A massive tree plantation campaign was conducted across the country today. Uttar Pradesh created a new benchmark in environment conservation by planting 35 crore 27 lakh saplings in a single day under the Ek Ped Maki Naam campaign today. This is 27 lakh 89,000 more than the government's target of 35 crore. Chief Minister Yogi Adityanath launched the statewide Vriksharopan Mahayagya drive from Gorakhpur by planting the sacred Triveni saplings. Home Minister Amit Shah also launched a massive tree plantation drive in Gandhinagar, Gujarat, which saw the planting of over 1.25 crore saplings across his Lok Sabha constituency today. Addressing the Vriksh Mitra program and Paryavaran Sanrakshan Sankalp event in New Delhi today, Union Minister Shivraj Singh Chauhan emphasized that planting trees is extremely important for protecting the environment and ensuring a sustainable future.
2: As temperatures continue to rise, the climate crisis will only deepen. Estimates suggest that if the current trend continues, climate change could reduce global GDP by as much as 20% by the end of this century. The resulting economic crisis could be so severe that recovering from it would become extremely difficult. Therefore, if greenhouse gas emissions continue at their current pace by the year 2050, the Earth will face serious environmental, economic, and social challenges.
1: Madhya Pradesh Chief Minister Dr. Mohan Yadav also flagged off the plantation drive in Indore, which targets

0: It's to plant 21 lakh saplings across the state. The government has refuted a fake image circulating on social media claiming that ethanol-blended petrol can cause problems in a vehicle's fuel tank. The Press Information Bureau's fact-check unit has termed the claim as false. It said the Ministry of Petroleum and Natural Gas has clarified that E20 petrol supplied by oil marketing companies conforms to the standards prescribed by the Bureau of Indian Standards. Former Qatar Amir Sheikh Hamad bin Khalifa Al Thani, who transformed the Gulf nation into a major global player in diplomacy, media and investment, has died at the age of 74. India has declared one day national mourning tomorrow as a mark of respect for Father Amir of Qatar. Prime Minister Narendra Modi has expressed condolences at the demise of Father Amir of Qatar. In the historic one-off women's test at Lord's Cricket Ground in London, England were 130 for 6 in their second innings on day 3 when reports last came in. Earlier, India declared their second innings at 341 for 7, setting a huge target of 457 for the hosts. Yastika Bhatia became the first female test centurion at Lord's, scoring 113 runs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:10 6:00. நேயர்களே, புதுச்சேரி வானொலியின் மத்திய அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ரசித்தும் கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிலையத்தில் நேரம் 11:10:32. வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.